தாமரையில் குடியிருக்கும் தங்கமலர் தேவி, உனைத்தான் நினைந்து தழுவிக் கொள்ளும் தேவி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம்,

மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு 2வது 3வது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்குத்தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய்ப்பாயக்கூடிய ஒரு குரல் வளம், அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். Mm-hmm. Mm-hmm. Mm-hmm.

கொடுக்கவாம். புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவாம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி.பி. ஸ்ரீநிவாசும் பி. சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர். பார்த்தசாரதி. ஆர். பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே.ஆர். விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர். பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ்.எஸ். ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர். பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர். பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR France.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சிங்கத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டிலை ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காட்டிலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். என்ன சிமச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டிக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அர்த்தப்படும் பாடல் என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும். மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல நேயர்களே கேட்டு பாருங்கள் நீங்களும்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல் புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா. மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல. இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள். உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப்ட் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்த காலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் M.R. ராதா, அதாவது M.R. ராதாவின் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில்

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா? மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன் எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

மலரிந்தான் மலருடனே வந்தான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர்தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 ஆண்டு வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம்தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடகக் குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வழியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்திக் கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியரசர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல். Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தெவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக எங்கேயோ பார்த்த முகம்

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு, அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

விடுவதில்லை ஊடல் குடலிலே, வந்த வழி நான் அறிவேன், மங்கையனை நீ அறிவாய்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலாதான் இசையமைப்பு.

கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு 2வது 3வது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம், அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கோ வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காற்றலை ஊடா.
1: சின்னத்தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வரும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்று சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். என்ன சிமச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அர்த்தப்படும் பாடல் என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமோங்கி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக SPB KS சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள். உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப்ட் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவியெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காட்டிலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காட்டிலையில்.

காலை வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தொழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

மாணிக்க மாலை பக்கம் நின்றாடுவோ, பச்சை கல் வைத்த மாணிக்க மாலை பக்கம் நின்றாடுவோ, பத்து பதினாறு முத்து

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பது நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

0: கூட்டம்
1: என்னது
0: கூட்டம் ஆனா
2: இருந்து

0: 叫人。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வரக்கின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை இது மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லண்ணா தக்கிட்ட தடிமி தக்கிட்ட தடிமி தந்தண்ணா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்ல

0: உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா,
1: பிறக்கும் திருடா என் கனவில் பகிர்ந்து இருடா.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உந்தன் வாழவா.

நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய வைத்துக் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றது அதையும் கேட்டு பார்க்கலாம். இரு பாடல் இரண்டாவது பாடலின் முதல் பாடல் இதோ காட்டலையில்.

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப்போகும் என்று நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நன்றி.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: ஒன்

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தார். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டிலே ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் கரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக. இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல் பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை, பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள். உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப்ட் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் M.R. ராதா, அதாவது M.R. ராதாவின் 2ம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான். என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்திக் கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.
1: Mmm.

ஹோலி தபாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீநிவாசும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீநிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

ரகையும் வான்பிறையும் தாரகையும் இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவும் பூச்சரமும் மதுமலரும் மாணிக்க

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு, அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம், திரையிடப்பட்டது கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார். மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையார், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர், அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ், அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய்ப்பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றித் தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல்

பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

கொடுக்கவாம். புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவாம்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசும் பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

அது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காற்றலையில்.

வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பானையினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தொழிந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கால உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

0: கொஞ்சம்
1: என்னது
0: கொத்து வர
2: இடங்கள்

0: よね。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சர்வதேச தமிழ் வாழனி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் பானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது? அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

அருமிதா கேட்ட தகுதி தந்தானா, இதய ஒலியின் அருகில் எனது தில்லானா, தகிட்ட தகுமிதா கேட்ட தகுதி தந்தானா, இதய ஒலியின் அருகில் எனது தில்ல.

0: உயிரில் இறங்கி வரவான், உன் உடலில் கரைந்து
1: விடவான்.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உந்தன் வாழவா.

நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றது அதையும் கேட்டு பார்க்கலாம். இது பாடல் இரண்டாவது பாடலின் முதல் பாடல். இதோ காற்றலையில்

0: அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகிறது என்று நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.
1: காதல்

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளை. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தி ஆழத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம் ஆர் ராதா, அதாவது எம் ஆர் ராதாவின் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதே போல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்கத் தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி சீனிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதைத்தான்

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலைய நேரம் இப்பொழுது 11:47 நிமிடம். அக்கிராட்சியத்தில் 10:47 நிமிடம். கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:47 நிமிடம். தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:17 நிமிடம்.

பிரதமருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நட்புழுதாக வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உள்ளங்க வந்த ராகம் நிகழ்வுக்குள்ளே நுழைந்து கொள்ளப் போகின்றோம். கதையத்திலே நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அதுபோல் நீங்கள் அனைவரும் நலமாக பத்திரமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 24 தேதி 5 மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 10 தேதி துல்ஹிசா 6 தேதி பார்சனுடைய இன்றைய காலநிலை 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 20% ஈரப்பதம் 68% காற்று 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வானம் அதிக அளவு வெப்பத்தோடு காணப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது 13 செல்சியஸ் பாகையாக இருந்தாலும் அநேகமாக 25-26 செல்சியஸ் பாகையாக உயரக்கூடும். அதனால் யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலையை பார்க்கிற பொழுது 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. 12% மழையாகவும் 79% ஈரப்பதமாகவும் 16% காற்று வீசுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கும் வானம் வெயிலோடு காணப்படுகிறது.

மீண்டும் ஒரு உள்ளம் கலந்தராக மூடாக இணைந்து கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியை யாருக்க வருகிற பாடல் அம்மாவுக்கான பாடல். அம்மாவுக்கான பாடலோடு உங்களை இணைத்துக் கொண்டு, இது எனது அம்மாவுக்கான பாடல், அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வருகிறது பாடல்.

ஒலித்த பாடல் அது எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை ஒலித்தது நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக அம்மாவுக்கான பாடல் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள். உள்ளங்கவர்ந்த நிகழ்வில் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த பழைய இனிய பாடல் தெரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு குறிப்பான பாடலை கேட்டு மகிழவும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 6 51 13 95 86.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தா

உடம்பில் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. உள்ள கலந்த ராகத்திலே இனிய பள்ளிய பாடல் தெரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சர்வதேச தமிழ் வானொலி. கலிக நேரம் 12:05, ஐக்கியராஜ்யத்தில் 11:05, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் 6:05, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:35 ஒலிக்கின்ற இன்னும் ஒரு இனிய பாடல் நிகழ்ச்சியில்

உள்ளங்க வந்த ராகத்தில் இனிய பழைய பாடல்களை தொகுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகிற பாடல் ராஜராஜ சோழன் திரையிலிருந்து ஒரு இனிய பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலிய நேரம் இப்பொழுது 12:14. நிகழ்ச்சியில் தொடர்கின்ற இனிய உள்ளங்கவர்ந்த ஒரு பாடல் நிகழ்ந்த நாட்களாக இந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். இப்பொழுது வருகிறது காட்டிலையில் பாடல் கேட்போம்.

நாங்கள் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி கலை நேரம் 12:31. மேலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடங்கள், உள்ளம் கவர்ந்த இனிய பாடல்களின் தொகுப்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிறது இனிய பாடல்.

சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

ஆண்டவன் அறிய நெஞ்சில்

இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12:41.

பாடுவது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆரில் உள்ளங்கவந்த ராக நிகழ்வோடு இணைந்து உள்ளங்கவந்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கலிக நேரம் 12:46.

0: கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள் கலிய நேரம். இப்பொழுது 12:50 அக்ராட்சியத்தில் 11:50 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:50 இணைப்பிலே வந்திருக்கிற செல்வராணி அம்மா. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் அம்மா. இனிய பாடல்களை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சுகம் தம்பி, நீங்களும் சுகமா இருக்க பிரார்த்திக்கிறேன்.
0: எப்படி மரகண்டைக்கு உங்களுக்கு காலநிலை?
1: அது கொஞ்சம் குளிர்தான் தம்பி, குளிர் என்ன விட்டு போகல. நேற்று முழுவதும் மழை.
0: நேற்று அடிச்சு விட்டதம்மா எங்களுக்கு ஒரு பயங்கரமான வெயில். இன்றைக்கு வந்து இப்ப காலையில கொஞ்சம் மப்பா இருக்குது, இன்றைக்கும் அதே வெப்பம் இருக்குமான்னு சொல்லுகிறார்கள். வெப்பம் இங்க வந்து வெப்ப அலு அடிக்க ஆரம்பிச்சு விட்டது. குளிர் வந்தாலும் நமக்கு குளிர் வந்தாலும் பிரச்சனை அம்மா, வெயில் வந்தாலும் பிரச்சனை. அப்படி இருக்கு. நேற்று நேற்று பின்னரம் அடிச்சு விட்டது அழகு 30-32 கிட்ட அடிச்சு விட்டதம்மா நேற்று வெயில்.
1: நேற்று விடவே இல்ல மழை. ஒரு பெரிய சவரண்டு இல்ல, ஒரு தூரல் மாதிரியானவே கொஞ்சம் மழைதான்.
0: எல்லாரும்
1: இருக்கிறேன். கொஞ்சம் காலநிலை மாற்றத்துக்கு இருமல் காய்ச்சல்
0: அதிகம்
1: எடுக்க கூட.
0: ஆமா ஆமா, எல்லா இடமும் அந்த காய்ச்சலும் எதுவும். அதை விட ஆப்பிரிக்க நாடுகள்ல எபோலா தொற்று வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். இங்க வந்து கண்டா வைரஸ் என்கிறார்கள். இப்படியே ஏதோ ஒன்று மாறி மாறி மாறி மாறி சிக்கன் குனியா என்பார்கள், டெங்கு என்கிறார்கள். எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டிருக்க நாமல் பாதுகாப்பா இருந்த சரிதானே அம்மா?
1: என்னவோ செய்வோம், ஆனால்
0: அப்ப
1: நல்லது. குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்களுடைய வானொலி இயங்க வேண்டும் என்று அதையும் இறைவனை கேட்டுக்கொண்டு, மற்றும் எங்களுடைய சக வானொலி அறிவிப்பாளர் தலைவர் அறிவிப்பாளர்கள் பெருமக்கள் நேயர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பாட்டு பாடுவோம்.
0: பாடுங்களம்மா, பாடுங்கள். கேட்போம்.
1: சிற்றம்பலம் துண்டரஞ்சு களிறும் மடக்கே, தொண்டரஞ்சு களிறும் அடக்கே, துரும்பார் மலர்

0: ஆடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட வண்டு பாட மயில் ஆல வண்டு பாட மயிலால மான் கன்று தொல்ல வரிக்கண்டைபாய சுனை நீல முட்டலரும் கேதாரம் மே துணை நீல முட்டலரும் கேதாரமே பஞ்சுமந்த பாடல் பரிசு படித்தருளும் பஞ்சுமந்த பகத்தன் பிரம்மான் பெருந்துரையான் பஞ்சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதங்கான் தனதனத்தூளா தங்கரா தூலவாணியே தானுவே சிவனே தனகனத்தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் அரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தமரசேகரனே அம்பலத்தமரசேகரனே உனகளல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா தீரம் திரும்பும் பொழிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் வருவாருலகிலே ஊரும் உலகம் கலர உளறி உமை மணவாளனுக்காள் வாரும் விசம்பும் அறியும் பெருசுனாம் பல்லாண்டு கூறுதுமே மத்து நீ வெண்ணை வீசி வந்துண்டனும் நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அச்சனை வாட்டியாகும் நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை வாட்டே ஆகும் ஆதலால் மண்ணைகள் நம்மை சொத்தமிழ் பாடுகின்றாரு தூமரை பாடும் வாயாரு சந்திட சடாதரி முகுந்த சோதரி துங்க சலசலோசன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்றரும் கருணாகரி அந்தரி மாறாகி சாம்பவி அமரதோத்ரி அமலை சகசால சூத்ரி அகில ஆத்மகாரணி வினோதசயனாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வைரராசசுமாரி கௌமாரி உத்துங்ககல்யாணி புஷ்ப அத்திர அம்புயவாணி, தொண்டற்கு அருள் சர்வாணி, மந்தரீ அந்தரீ மலப்பிரமத பிரமராதி துதி, வேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி, சுபநேமி புகழ் நாமி, சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே, சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. நிலையா பொருளை உடலா கருதி நடுநாள் பொழுது அவமேவோய், நிலையா பொருளை உடலா கருதி நடுநாள் பொழுது அவமேவோய், நிறைவோய் செவிடு கொருடாய்ப்பு நிகழ் நிறையாய் பொதி பொறிகள் தடுமாறி, மலநீர் சயனமிசையா பெருகி மடிவே குறைய நெறியாகும், மறை போற்றிய ஒளியாய் கமலம் அருள்வாயே, மலர்தாள் கமலம் அருள்வாயே, கொலை காட்ட உணர் கிடமாய்ச்சலதி குளமாய் சுவர முதுசூதம், உரி போய் பிளவு படமேற்கதோ கொதிவேற்படையை விடுவோனே, அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சியிற்குமர அழியா புனித வடிவாகும், அரணார் கதித பொருள் நாட்டதிப அடியார்களிய பெருமாளே, அரணார்க்கு அதித பொருள் காட்டதிப அடியார்களிய பெருமாளே, பெருமாளே. வான்முகில் வளாது மிக மலிவளம் சுருக்க, மன்னன் கோல் முறையரசு செய்க உறவிலாத உயிர்கள் வாழ்க, நான் மறியங்களோங்க நத்தவம் வேள் விமல்க, என்னகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வரையேறர் மாதேவா, தென்னாடுடைய சிவனி போற்றி என் நாட்டவர்க்கு மறைவா, போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.
1: நன்றி அம்மா, மிக அருமை, மிக சிறப்பு, இன்றைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் மிக இனிமையாக திருவாரம் அளித்தது, இறைவனுக்கு நன்றி கூறிக் கொள்வோம். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறோம் அம்மா? இன்றைக்கு
0: காளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மலையிலே போல வந்த பொன்னம்மா, என் வாசலை தேடி வந்தது என்னம்மா.
1: அருமையம்மா, அருமையான ஒரு வலிய பாடல், பாடலை கேட்போம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அம்மா. இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாமேட்டும். நன்றி, வணக்கம் அம்மா.
0: மிக்க நன்றி, வாழ்த்துக்கு மிக்க நன்றி. நீங்களும் எல்லோரும் வாழ்க என்று கேட்டுக்கொண்டு நான் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. விடமிட்டு கொண்டிருப்பது உள்ளங்கள் வந்த ராகங்கள். இணைப்பிலேயே காத்திருக்கிற அன்புக்குரிய பாலன், வணக்கம் பாலன். பாலன் வணக்கம், வணக்கம் பாலன்.
2: சொல்றேன்னா கை காட்ட போயிட்டே மேல்
1: செல்வராணி அம்மா என்ற இணைப்பை துண்டிக்கிறதுக்கு பதிலா வந்து உங்க இணைப்பை துண்டிக்கப்பட்டு அதான் நடந்தது நேற்று. அப்படிதான் அம்மா இணைப்பில் இருந்தால் தானே, இப்ப அம்மாவின் இணைப்பை துண்டிக்க வேணும், அதுக்கு பதிலாக உங்களோட இணைப்பு ஏற்றிய போல இன்றைக்கு துண்டிக்கப்பட்டது. பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்க, எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
2: வளமோட கத்துறக்கிட்டு வீடு நாங்க எல்லோரும் நிலைமை இருக்க வேணாம் நன்றி என்ன அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் நாதன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படியே உச்சாம இருக்கீங்க இல்ல
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் நன்றி அன்புக்குரிய பாலன் அப்படி இருக்கிறார் ஜீவா பிள்ளைகள் எல்லாம் நலமா எல்லோரும்
2: வளமோட நிலைமைன்னா சேர்ச்சிக்கு போயிடணும்
1: நன்றி ஞாயிற்றுக்கிழமை இல்லவா ஆமா ஆமா ஆமா ஆ ஆ ஆ ஆ
2: ஆண்டவர் ஓய்வு நாள் தானே போயிட்டேன் ஜோஜிக்குன்னு தான் அறிவினம் என்னண்டா மன்னிக்கணும்னா அப்ப நான் கலைக்கிறது இடங்கி இடையுதா முன்னுக்கு ஃபேன் வேலை செய்யுது இடையுதோ
1: இல்ல இங்க ஃபேன் வேலை செய்யல நான் ஃபேன் போட இல்ல இடையே இல்ல மிக தெளிவாக இருந்தது எனக்கு
2: இல்ல இல்ல இல்ல நான் போட்டிருக்கேன் இடையது ஒண்ணு வேணும் இந்த வாய்ஸ்
1: ஆ நீங்க போட்டுக்கணும் ஏன்னா இல்ல இல்ல தெளிவாக இருந்தது பாலன் அடிச்சு போட்டு அப்படி ஒரு அடி என்ன இன்றைக்கு சாயந்தரம் என்ன விளையாட்டுன்னு தெரியல இனியும் வெயில் தானே பாலன் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாம் இருக்க வேண்டும் மூலையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அகண்ட பாத்திரத்துல வந்து தண்ணி வைக்க
2: சொல்லுவார்கள்
1: சூடுதானே நமக்கு அது குளிமையா இருக்கிறது சூடு அப்ப வந்து அந்த தண்ணி இருக்கிறபடியா வந்து அந்த சூட்டு தன்மை குறையமானு சொல்லி எங்கேயாவது இடத்துல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரத்தை தண்ணி வச்சா நல்லதுன்னு சொல்லி சொல்லுவார்கள்
2: என்ன
1: அதுதான் அதுதான் பிரச்சனை வேற அதுதான் பிரச்சனை என்னுடைய மகன் கேட்டார் நாலு நாளைக்கு முந்தி அப்ப அப்படி வெயில் வரப்போது போடட்டான்னு சொல்லி நான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னேன் அது நேற்று தான் ஜோதிச்சு ஐயோ போட்டுக்கலாமே என்று சொல்லி ஏன்னா அது எண்ணலுக்குள்ளால விட்டு எண்ணலுக்குள்ளால வழியால இருந்து காத்து வராம இருக்கணும் ஏன்னா அந்த அந்த பைப்புல இருந்து வர காத்து வந்து சரியான சூட்டு காத்தா இருக்கும் என்ன அப்ப அந்த காத்தை வந்து வெளியே போறது செய்ய வேணும் அப்ப அதை வந்து எண்ணலுக்குள்ளால விட்டு அந்த பேப்பர் இல்லாம என்ன பிளாஸ்டிக்கால மூடி ஒட்டி போட்டா அப்படி ஒன்று மாதம் ரெண்டு மாதம் அப்படியே இருக்கும் தானே அதோடையா நான் அது கொழுவையில பாப்போம்
2: அதுவும் கூலிங் ஃபேன் தான்
1: ஆ சரி சரியா
2: கூட கூட இருக்கும் அது
1: இலங்கையில இந்தியாவில எல்லாம் நான் கவனிச்சு பார்த்தேன்னு சொன்னா தண்ணியை ஊத்தி விட்டு போட்டா ஏசி மாதிரி வரக்கூடிய ஒரு நம்ம இப்ப வச்சுக்கிற அந்த மொபைல் ஏசி மாதிரி தண்ணி ஊத்தி பாவிக்கலாம் இல்ல ஐஸ் கட்டியை ஊத்தி போட்டும் ஒன் பண்ணி விட்டா ஏசி மாதிரி வரும் அதுவும் மொபைல் தான் ஆனா நம்ம வச்சிருக்கிற இந்த பைப் இப்ப போடுற மாதிரி வராது அது வந்து அது ப்ரொஃபஷனல் தானே அடிச்சு விட்டா திறந்து விட்ட வேண்டாம் ஒரு பத்து நிமிஷத்துல வீடெல்லாம் குளிர்மையாகிவிடும் ஆனால் இது நான் பாவிக்கவில்லை நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்திலும் இந்தியாவிலும் பார்த்தேன் இருக்கிறது ஐஸ் பொட்டி ஐஸில் வந்து பாவிக்கிறதும் தண்ணி ஊற்றி பாவிக்கிறதும் மொபைல் மாதிரியே இருக்கிறது அந்த எங்கேயும் எடுத்து தள்ளி கொண்டு போகக்கூடிய மாதிரி
2: ஒரு வருஷம் பாய்ச்சி போட்டு அது பின்னாடி பின்னுக்க போட்டாச்சுதான் இங்க ஏசி ஒன்று வேணாம் ரெண்டு ஏசி வேணாம் மீதி ஒன்று வேலி ஒன்று
1: நாங்க ஏற்கனவே ஒரு மொபைல் ஒன்று வாங்கி அதை வந்து அந்த நல்ல நல்லொரு மாவில் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயா போச்சுது அப்போ மகள் வந்து சூரியன் வந்து அந்த பைப்பை தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டார் எல்லாம் அது குப்பைன்னு நினச்சி அப்போ அதுக்கு பைப் வாங்கினது பார்க்க புதுசாக ஒன்று வாங்கினோம் வாங்கி அதான் இப்போ வாங்கிச்சு கொண்டுக்கிறோம் நல்லா இருக்கும் போட்ட உடனே பத்து வருஷத்துலேயே நல்ல கூல் வரும் அந்த வீடு முழுக்கவே கூல் ஆகிடும்
2: நம்மட ஏசி நல்ல மணி ஏசி தான் அது பைப்புக்கு பேர் கொடுக்கணுமே அது எடுத்து எடுத்து பிட் பண்ணி சொன்ன மாதிரி இன்னைக்கு எண்ணெய்க்கால விட்டு விளையாட்டு இருக்குது
1: அதுதான் பிரச்சனை எண்ணெய்க்கால விட்டு என்னன்னா அந்த காத்து வந்து நமக்கு அந்த காத்து உள்ளுக்கு வரக்கூடாது அதே மாதிரி வழியில இருந்து பைப்பை நாம கொழுவின வேண்டாம் அந்த இடவழி இருக்குமே இந்த எண்ணெய்க்குள்ள அப்ப அந்த அந்த இடவெளிய வந்து நான் நல்ல பிளாஸ்டிக் வாங்கின கடையில விற்கிறார்கள் பிளாஸ்டிக் நல்லா ஒட்டக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குது வாங்கி விட்டா அப்படியே ஒட்டி விட்டா அது அப்படியே இருக்கும் வெளியே வராது இந்த காத்து நமக்கு வராது மழை பெய்தாலும் வந்து வராத மாதிரி ஒட்டி விடலாமே என்ன வரக்கூடாது.
2: இந்த கூலிங் ஃபேன் வேணா அது வேணா பரவாயில்ல, கூலிங் ஃபேன் அந்த அந்த ஃபேன் அடிக்குது, மூணு இது இருக்கு, மூணு கூடி கூடி கிடைக்கலாம். இப்ப வேறாவது விட்டுருக்கு, அதே கூல அடிக்குது இப்ப.
1: ஓ நல்லதானே.
2: ஆமா, அந்த கூலிங் ஃபேன் ஒன்று வேணா, அந்த ஈபேன்னு சொல்லி ஒரு வெப்சைட் விட்டுருக்கு,
1: ஈபேலயா? சரி சரி. ஆனா இங்க வந்து இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு காலையில, நேற்று அப்படிதான் இருந்துச்சு, காலையில நல்ல மப்பம் மந்தாரமா இருக்கிறேன் போட்டு நான் பார்த்தா சாயந்திரம் அடிச்சு விட்டது பயங்கரமான வெயில். இன்றைக்கு என்னன்னு தெரியல, பாப்போம்.
2: இந்த வாய்ப்பு மேலேந்து எங்க ரெண்டு ஒன்று ஸ்டாண்ட் ஃபேன் கொண்டதா, இன்னொரு ஃபேன் கொண்டதா, எங்களோட அஞ்சாறு ஃபேன் வச்சுக்கிறோம்.
1: இல்ல இல்ல, வீட்டுல எல்லாம் வச்சுக்கொள்ளணும், அது வந்து வீட்டுல அதுதான் முக்கியம். இந்த வெயில் காலங்கள்ல வந்து தாங்க முடியாதல்லவா. அதே மாதிரி பாருங்க, என்ன ஒன்று செய்ய மாட்டோம் என்னண்டா, சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னா, வெயில் அடிக்கிறனு போட்டு எண்ணெல்லாம் திறந்து விட்டு ஸ்கேட்டிலாம் எடுத்து விட்டுருவார்கள். அப்படியே இல்லை, வெயில்னு சொல்லி கேள்விப்பட்டால் அன்றைக்கு முழுக்க வடிவா ஸ்கேட்டில் எல்லாத்தையும் பூட்டிட்டு அந்த ஸ்கேட்டின் என்ன சொல்வார்கள் தானே, வெளியாக இருக்கிற பொலே அதெல்லாத்தையும் பூட்டி எண்ணெல்லாம் பூட்டிட்டு ஸ்கேட்டுன்னு இழுத்து மூடி விட வேண்டும். அப்போ வீடு வந்து வீடுகளை வந்து வெளியில் இருக்கிற வெப்பம் வராது. என்னண்டா, வெளியால் வெப்பம் குறைஞ்சாலும் எண்ணெய் திறந்து வீட்டுக்குள்ள வாழ வெப்பம் போகாது என்ன. அதனுடைய எண்ணெயிலையும் திறக்கக்கூடாது வெயில் காலங்களில், கதவுகளையும் திறக்கக்கூடாது, எல்லாம் மூடியபடியே இருந்தாண்டா ஓரளவுக்கு வீட்டுக்குள்ள வெப்பம் குறையும். எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்பு வெளியால் உள்ள சிவரை வந்து இன்னும் அகலமாக வந்து அந்த தெரிந்தான் அந்த பொஞ்சு மாதிரி வச்செல்லாம் செய்தார்கள். அதனால் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் குளிரம் பெறுவது குறைவு, பெரிய அளவில் வேண்டும். அப்போ வீடு வந்து வீடுகளை வந்து வெளியில் இருக்கிற வெப்பம் வராது. என்னண்டா, வெளியால் வெப்பம் குறைஞ்சாலும் எண்ணெய் திறந்து வீட்டுக்குள்ள வாழ வெப்பம் போகாது என்ன. அதனுடைய எண்ணெயிலையும் திறக்கக்கூடாது வெயில் காலங்களில், கதவுகளையும் திறக்கக்கூடாது, எல்லாம் மூடியபடியே இருந்தாண்டா ஓரளவுக்கு வீட்டுக்குள்ள வெப்பம் குறையும். எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்பு வெளியால் உள்ள சிவரை

0: அதுக்கு இந்த குளிருக்காகவே அவர்கள் வந்து மீண்டும் அதை சொல்வார்கள் ரீவேட்மான்னு சொல்றது, திரும்ப வந்து சுவரையெல்லாம் வச்சு அகலமான பொஞ்செல்லாம் வச்சு கட்டி வச்சுக்கிறார்கள். அதுபடியாக வந்து வெயில் அடிச்சுட்டா கொஞ்சம் இருக்கும், மற்ற இடங்கள்ல இப்ப 100 வீதம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு 40 வீதம் தான் பெறும், அப்படி இருக்கு.
1: அப்படிதான் நாங்க ஜெயமலி இருக்கிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு தான் சில வளரியா காத்துக்கா உங்களுக்கு டக்குன்னு கேட்டா தோணுன்னா வெயில் பிச்சு கொண்டு வந்து
0: இல்ல நாமள் வந்து என்னது நம்ம செய்யற தப்பு அது. நமக்கு இப்போ சூடா இருக்குது, வீட்டுக்குள்ள புழுங்கு தொண்டு போட்டு எந்தெல்லாம் துறப்போம், எந்தெல்லாம் தோந்தோடனே என்ன கொண்டு காத்து வரும், காத்தோட சேர்த்து வெப்பம் வந்து வீட்டுக்குள்ள நின்று வெப்பம் வெப்பம் போகாத வழிய
1: அது போ ஓ அது கேட்காது.
0: அதவரம் போய் கண்டிருக்கிறேன், ரயில்ல போய் கண்டிருக்கிறேன். இப்ப அதுல இருந்து நான் பேச என்னால முடிய இல்ல, கவலையா இருக்கு. நாளைக்கு வர வேண்டு போயிருக்கிறார், நாளைக்கு வந்து கொழும்பு தகவல் நான் சொல்றேன் போயிருக்கிறார். நாளைய கேப்போம்
1: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் அவர் அவர் கடைசி வச அவர் ஆக்கள்ம்பதுக்கும் கொண்டு போகலாம், இல்லையா 30 உடையும் நிப்பாட்டலாம். ராதாகிருஷ்ணன் வந்துட்டாரண்டா கடையை பிடிக்கல போகலாம் பாப்போம். நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டு அருமையான வழிய பாட்டெல்லாம் போட்டு கேட்டுருந்தோம், அருமையா இருந்தது. நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வாதனைக்கு வராதவர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அற்புதமான பழைய பாடல்கள், நான் மறந்து போகக்கூடிய பாடல்கள், அந்த நாளையில ஒலிச்சு அற்புதமான பாடல் தான் தெரிவு செய்து போட்டுக்கொண்டிருந்தேன். இறக்கும் பொழுது போறது அல்லவா
1: செல்வராணி மகிட்ட அந்த பாட்டு
0: ஒவ்வொரு பழைய பாடல்களையும் கேட்கிற பொழுது நமக்கு ஏதோ ஒரு நினைவு வரும். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையை திருப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு காஞ்சி பட்டுடுத்தங்கிற பாடல், நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், அதுக்கு பிறகு என்ன காதோடு தான் நான் பேசுவேன், இப்படியான பல பல பாடல்களை சொல்லி கொண்டு வரலாம். ஒவ்வொரு பாடலும் கேட்கல நமக்கு ஏதோ ஒரு நினைவு அப்படியே நெஞ்சில வந்து அப்படியே போகும். என்ன
1: பாடம் என்னன்றா, திருமணம் பேசி வரைக்கல வைப்பு வந்து அக்கா விட்டுவான். அப்ப நான் போக்குவரத்து, அப்ப கடித போக்குவரத்து தானே, இப்ப அப்ப அந்த அந்த மூட்டத்துல அப்ப எழுது இந்த பாட்டை எனக்கு வழக்கை வழங்காதானே. எழுதினவ இந்த பாட்ட வரிய எழுதினவ இந்த பாட்டு வரிய அந்த பாட்டு தான் வந்து அன்ப இத்தியத்தை தான் எதிர்பார்க்கறேன் சொல்லி.
0: இல்ல இல்ல, அது ஒரு ஒவ்வொரு பாடலுமே வேற இந்த இது இருக்கல்ல என்ன மல்லிகை என் மண்ணன் மயங்கும், மற்றது அன்னக்கிளி உன்னத்து எல்லாம் வந்து யாழ்ப்பாண பஸ்டாண்ட் ஞாபகம் பாரு. வேணண்டா பின்னேரம் வந்து வேலை முடிஞ்சு நாங்கள் வேறத்துறையில் சிடிபியில் வேலை முடிச்சுட்டு ஊராத்துறைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காத்தண்ணி கேட்கல, அங்கே இருந்த ஆனந்த பவன் நான் முன்னுக்கு இருந்த ரெஸ்டாரண்ட் இப்பயும் அந்த கடை இருக்கிறது, பேர் மாற்றி விட்டார்கள் நினைக்கிறேன், அந்த கடை இப்பயும் இருக்கிறது. ஆமாம் இப்பயும் இருக்கிறது, அந்த கடை இந்த பேரை கவனிக்க இல்லை, கடை இப்பயும் அங்கே இருக்கிறது. இப்பயும் போய் அங்கே சாப்பிட்றோம், டீ குடிப்போம், போனால் அங்கே இருந்து இந்த பாட்டு ஒலிச்சு கொண்டு இறக்கும். அதே மாதிரி எங்கள் இடத்துல அந்த லொத்தமிப்பார்கள், அவர்களும் இந்த பாட்டை போடுவார்கள். என்ன அப்படி அந்த இந்த அன்னக்கிளி இன்னத்தோடு நான் எவ்வளவு காலம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ அந்த பாட்டுக்கு அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அந்த யாம் பெறும். அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் ஏதோ ஒரு நினைவு, நாமளை அங்கேயோ நிற்கிற நினைவு அல்லது யாருடைய பேசி கொண்டிருக்கிற நினைவுன்னு சொல்லி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவை கொண்டு வரக்கூடிய பாடல்கள். இப்போ வர பாடல்கள்லாம் வந்து 4 நாளைக்கு மனதில் நிற்காமல் அப்படியே மறந்து போகிறது. ஆனால் இப்போ பழைய பாடல்கள் என்றைக்குமே இந்த கண்ணே கலையமானே காலம் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த கமல்ஹாசனுடைய நடிப்பும் திருதேவியுடைய நடிப்பும் அந்த படமும் அப்படியான ஒரு படம், அது கண்ணதாசனுடைய கடைசி பாடல் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு பாடல். எல்லா பாடலும் இன்றைக்கு ஒளிபரப்பினேன், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கதையை நமக்கு ஞாபகம் ஊட்டி செல்லும். என்ன பாலம்
1: மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி எங்க ஐக்கியார் வானொலியின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் சரவணையூர் திருவாளர் விஸ்வாசம் செல்றான்னா செல்றான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்றான் பாச தம்பி சரவணையூர் திருவாளர் விசுவாசம் அமலூர் பூநாதன் அண்ணா பட் நாதன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பட்டு

0: சிறப்பிக்கிற நேர்வர் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுவம்பானொலியின் அதிபர்கள், எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜுவம்பானொலியின் சக அறிவிப்பாளர் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் ஐக்கியார் வானொலி ஜுவம்பானொலி சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தந்தையின் தீட்சமோட்ட வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு என்ன பழைய ஏற்பாட்டில ஜாத்திராகமம் பழைய ஏற்பாட்டு ஜாத்திராகமம் இதுவதான் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 14 மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இந்த பைபிள்ல என்ன இருக்கணும்னு சொன்னா அதான் அந்த அறிய உண்டா கத்தா நான் வாசிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்ல. எல்லாரும் அறிஞ்சிட்டு போகணும் என்ன பைபிள் இருக்கான்னு சொல்லி, மற்றபடி ஒன்றும் இல்லை. 20 ஆதியாகவும் 20 பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கத்தர் நானே. இஸ்ரேல் மக்களை குடியிருந்தவர்கள் தேசத்திலிருந்து 430 அடிமை வாழ்க்கை வாழ்ந்த விலங்க அது மோஸ்டே அனுப்பி கத்தர் குடி நானே என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுபவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். அதாவது கத்தரை பற்றி அந்த அல்லடியா கோஷ்டி அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றவே இல்லானே இதுதான் இந்த வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். அல்லடியான்னு சொன்னா கத்தர் தாமே உங்களோட இருப்பாராக, அதான் அர்த்தம். அல்லடியான வசனம் கருத்து அதை கருத்து அதுதான். 6 நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை 7 உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7 தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஓவினால் வந்து கத்தட்ட நாள் என்றாதான் வந்து சேர்ச்சியை போயிட்டு எழுதியிருக்கேன். அது கத்தட்ட வார்த்தை. கத்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். கத்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதாவது இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை உன் தேவனாய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த காலத்துல அப்படி இல்லையே, சில இடத்துல இல்ல, அப்படி இல்லை. உன் தேவனாய கத்தர் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. உடனே கோமலை விட்டு போட்டிருக்கேன் விளையாடும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, புறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, புறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, புறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் புறனுக்குள்ள ஜாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஒரு பாடு இந்த காலத்துல இல்ல, அதிகமான ஆக்கள் வந்து தாதப்பனை கொண்டு கோமலை விட்டு போட்டு டீம் பாக்குறேன்.
1: நாமத்துக்கு
0: சோத்திரம். இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே.

0: Yamanane, en Yesu Rajane, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், என் அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா இதயம், எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும், மறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியனும், வன்முறை எல்லாம் ஒழியனும், எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆமீன். மிக்க மிக்க நன்றி சொல்றாங்க.
1: நன்றி அன்புக்குரிய வேலன், அருமையான வாடல், சிறப்பான தகவலோடு வந்து இணைந்து தகவலை தந்தமைக்கு நன்றிகள். என்ன பாடு கேட்க போறோம் இன்றைக்கு?
0: தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே.
1: அருமையான ஒரு பாடல் தான். நாங்களும் இணைந்து கேட்போம், மீண்டும் நாளை சந்திப்போம் பாலன். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாமட்டும். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கும் கலந்து சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவு எல்லோருக்கும் உச்சமான பொழுது அமையணும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக் கொண்டேன். அவர் நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இடம்பெறு கொண்டிருப்பது உள்ள கவர்ந்த ராகங்கள் ஒலிக்க இருக்கிற பாடல், அன்புக்குரிய செல்வராணி அம்மா விரும்பி கேட்ட பாடல், காற்றலையில்.

0: தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து
1: நடை நடந்து
0: வாழை இலை போல வந்த பொன்னம்மா
2: தாலையாம் பூ முடித்து அன்புக்குரிய செல்வாணியம்மா விரும்பி கேட்ட பாடல். பாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீர்கள்?
3: இருக்கலாம், சோமா இருக்கலாம்.
2: என்னதில் இன்றைக்கு உங்களுடைய நகரம்?
3: இன்றைக்கு எங்கிற நகரம் கொளுத்தி எறியுது.
2: நேற்று எங்களுக்கு பின்னேரம் கொளுத்தி எறிஞ்சது, இன்றைக்கு காலையில பார்த்தா மப்பா கிடக்குது. காலையில நல்லா இருந்துச்சு, திடீரென்று பார்த்தா 32-33 வந்துட்டு போனக்க அப்படி வெப்பம் என்ன?
3: சமர் வெயிலையும் தாண்டிட்டு இருந்தாங்க இந்த வருஷம்.
2: இந்த வருஷம் எல்லாம்
3: அந்த சமர்லதான் இப்படி வெயில் வருவானும், இப்ப என்ன சமர் வரே இல்லையா?
2: சமர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இப்பவே ஆரம்பம் எப்படி இருந்தா அப்புறம் எப்படி இருக்க போகுது?
3: ஆரம்பாட்டம் ஆரம்பாட்டத்திலே எப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்க.
2: வழக்கமா வந்து எல்லாரும் நாடு விட்டு நாடு பாகார்கள். இப்ப இருக்கிற பிரச்சனையில அதுவும் செய்ய முடியாது. எங்க சொல்ற மாதிரி இந்த பிசினுக்குள்ள போய் விழுந்து நீந்த வேண்டியதுதானே என்ன?
3: ஓ, அதுதான் நிறைய பிரெஞ்சுக்காரர் இந்த வருஷம் அவங்களை ஏற்கனவே என்னன்னு தெரிஞ்சதுன்னு தெரியல, நிறைய சுவிமிங் பூல் வீடு வழியே கட்டி வச்சிருக்கிறாங்களா?
2: அதோட எஞ்சி என்னன்னு சொன்னால், இப்ப இந்த அடிக்கிற வெயில் அடிக்கிறானு போட்டு நம்பி 300-400 கிலோமீட்டர் கடற்கரை போனோம், அங்க போனா திடீர்னு குளிர ஆரம்பிச்சு விடுமே என்ன?
3: ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அந்த கிளைமேட்டுகள் வித்தியாசப்படுவது. நம்பி போயிடலாம்
2: இவ்வளவு தூரத்துக்கு போய் பல தடவை அப்படி நடந்திருக்கிறது. இங்கே இருந்த வெயில் அடிக்குதான்னு போட்டு இந்த கிழமை நல்ல வெயில் என்று நினைச்சு கொண்டு போ, அங்க போக கடலுக்குள்ள தண்ணி கால் வைக்க முடியாத அளவுக்கு குளிருமே என்ன?
3: அப்படி நடந்திருக்குது,
2: அப்படியே போய் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு கூட ரம்
3: ரம் வந்து கொஞ்சம் இறங்கி போறேன். ஏறி போன காலம் அவருக்கு பிளாக்கிட் இனி ஏறி போயிடான்ட்டு இப்ப யூரோப்போடையும் வந்து ஒரு சமாதானமான பேச்சுவார்த்தையோட
2: நடத்தியிருக்கிறேன்.
3: உங்களோட சுவீடன் தலைநகரம் இதோ
2: கெல்சிங்கோ? ஆமா,
3: ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி யூரோப்போட சமாதானமா போவோம் பழையபடியு.
2: ரஷ்யாவால அந்த நாட்டுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி எங்கேயோ ஒரு செய்தியில பார்த்தேன். யாவருக்கு என்ன
3: செய்தியல் அப்படின்னு சொல்லுது. ஆனா ரஷ்யாவும் ஒரு செய்யக்கூடிய நாடுதானே, அந்த எல்லாம் பலம் பொருந்திய ஆயுதங்கள் வச்சிருக்குது. இப்பயும் ஏதோ ராட்சதன் டெண்ட் சொல்லி வெளியிட்டு இருக்குது. அது அதிபயங்கரமா
2: எல்லாத்தையும் புதுச்சு புதுசா உலக அளிக்கத்தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற மொழியே, மக்களை வாழ வைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லையே என்ன?
3: மக்களை வாழ வைக்கிறதா சில குறிப்பிட்ட பணக்காரர் தானே இதுகளை இது சம்பந்தப்பட்ட இதுகள்ல இருக்கிறாரு. அப்ப அவ தங்களை இனங்களை வாழ வைக்கிறது தான். அதான் நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் வெளியிருக்கிறார், எந்த யுத்தம் நடந்தாலும் ட்ரம்பின் மகனுக்கோ இல்லாட்டி புட்டினின் மகளுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையும்
2: பெறாதான்.
3: அவையும் வசதியாயும் அவைக்கு வாழக்கூடிய மாதிரி இருக்காம். அப்பாவி பிள்ளையாலும் யாரும் அப்படியான ஆக்கள்லாம் போய் சம்பளத்துக்கு வேலை செய்ய போற ஆக்கள் போய் அடிபட்டு சாருதன்ட்டு எழுதி இருக்குது. மற்றது இப்ப ரம்பின் ஈரான் பேச்சுவார்த்தையும் சில ஐரோப்பாவோட ஒன்று சேர்ந்ததால கொஞ்சம் ஈரானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற ஐடியாவில இருக்குது.
2: இப்ப இன்றைக்கு இன்றைய செய்தி வந்து அல்ஜசீராவின் செய்தி ஒன்று பார்த்தேன். அப்ப இதுல வந்து எல்லாமே கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை இந்த இது வந்து சுமூகமாக முடிய போகிறது, பேச்சுவார்த்தை மீண்டும் வந்து பாகிஸ்தானில் தொடரப்போகுது என்று சொல்லி அப்படி ஒரு செய்தி அல்ஜசீராவில் இன்றைக்கு வந்திருந்துச்சு. இன்றைக்கு
3: இனி ரஷ்யாவும் ஈரானும் சீனாவும் ஒற்றுமையா இருக்கிறபடியா அவைகளும் இப்ப தூண்டி நம்ம இந்த பேச்சுவார்த்தையை கொஞ்சம் முடிக்க சொல்லி இருக்குல்ல. இந்த இஸ்ரேல் வந்து ஹெப்பைட்டி வச்சு இந்த சிரியா இந்த ஹோலான் குன்றுகள் இருக்குத்தானே 50-64 இன்னும் நடந்த சண்டையில கெப்பேற்றின பிரதேசம் முழுக்க இப்ப சிரியா திரும்பவும் கெப்பேற்றிட்டு
2: தான்
3: லேட்டஸ்ட் நியூஸ்.
2: ஓ
3: இதுக்கு முழு ஆதரவும் ரஷ்யா தானே கொடுத்தாரு. இவருட எல்லா இடமும் இப்ப படைகளை அனுப்பிட்டு திருப்பி அங்க சண்டை பிடிக்கிற அளவுக்கு இல்ல பாத்து கொண்டு இருந்தது தானா. ரெண்டு நியூஸ்
2: போட்டியில வந்து சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து தொடங்கி சொன்னா இவர்கள் தான் பதிலாக வரப்படும். இரண்டா இப்ப அமெரிக்காவிலேயே பொருளாதார வீழ்ச்சி வரப்போறங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அப்ப பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்கால வந்து டொலருக்கு மதிப்பில்லாம போச்சுண்டா இந்தியால ரூபலும் என்னதுக்கு சீனா அப்படின்ற நாணயம் இருக்குதான் யாங் சாங் என்னன்றது ஏதோ ஒரு நாணயம்.
3: ஆனா இப்ப சீனாக்கு தான் சீனான்ற பக்கம் தான் கொஞ்சம் காத்து அடிக்குது. சீனா வந்து எந்த ஒரு யுத்தத்துக்கும் போகாம பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டு போது இவைகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் யுத்தத்துல கணக்கு இழந்துட்டினம். இப்ப அமெரிக்காவின் அந்த அந்த ஒரு நிறைய 42 விமானங்கள் சுட்டு உளுத்தப்பட்டதாம்
2: ஈரான்ல நடந்த சண்டையில வந்து அதுவும் எல்லாமே அதிபயங்கரமான விமானங்களும் அதிக விலை கூடிய விமானங்களும் சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படித்தானே
3: உழவு பார்க்கிற விமானம் வந்து 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அது வந்து 30 சுட்டு உளுத்தப்பட்டிருக்கான்
2: பாருங்க. ஒத்திருக்கு சரியா இப்பதான் மெல்ல மெல்ல வழி வந்து கொண்டிருக்க
3: என்ன வழி வருதுன்னு தெரியாது. உண்மையா சுட்டு ஈரான் எத்தனையோ சுட்டு உளுத்துச்சேன்னு தெரியாது. சில நேரம் அவையிலே சுட்டு பொக்கெட்டுக்கையும் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
2: ஆனா இந்த தகவல் வந்து அமெரிக்கா தானே வந்து வெளியிட்டு இருக்குது.
3: வெளியிட்ட உடனே பேப்பர்ல உடனே அமெரிக்கா சொல்லுது ஒரு ட்ரில்லியனுக்கு அளவான ஆயுதங்கள் சண்டையில இழந்துட்டம் பண்டு 1000 பில்லியன் நியாயமான இது.
2: இத வந்து இந்த கஷ்டப்படுற நாடுகளுக்கு கொடுத்து அதுங்களுக்கு சாப்பாடை கொடுத்தா அதுகள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு இந்த ருவாண்டா
3: வந்து சண்டையில சுட்டு உளுத்தப்பட பட்டிருக்க முன்னாடி தெரியல கணக்க பொக்கெட்டுக்கு போற அளவுக்கு தான் இருக்குது.
2: நினைக்கிறேன்
3: ஈரான்ல 3 சுட்டு உளுத்தினா 30 சுட்டு உளுத்தினா கீழே விளவோடும்
2: கணக்கு காட்டுறதா 30 சுட்டுட்டு வந்து
3: இது கணக்கு இப்படி காட்டினம். கடைசியா கடைசியா இந்தியாவில தமிழ்நாட்டுல கட்டின கணக்கு மாதிரி சர்க்கரை எங்க கேட்டா திரும்ப தின்றுட்டு
2: இப்ப இந்த அரசாங்கத்துக்கு எல்லாரும் நல்லபடியா கணக்கு காட்டுகிறார்கள். என்ன அரிசிக்கு ஒரு கணக்கு சர்க்கரைக்கு ஒரு கணக்கு தமிழ்நாட்டு அரிசிகளை பாக்கல வியப்பாக இருக்குது. என்ன
3: வியப்புக்கு மேல வியப்பு என்ன அது கொஞ்ச நெஞ்ச காசு பின்னால ஒன்று போய்கொண்டா இருக்கு.
2: ஊழலும் எல்லா இடமும் ஊழலும் மோசடியும் தானே எல்லா இடத்திலும் தலைவரை தாடிக்கொண்டிருக்க.
3: இலங்கையில இப்படி யுத்தம் நடக்கல நிறைய பொக்கேட்டுகளை போச்சுதோ அது மாதிரி தான் இதுவும் அப்படித்தான் இருக்கும். சுட்டு இப்படியே சுட்டு சுட்டு உளுத்த வண்டியா முடியுமென்று தெரியல.
2: இல்ல ஏதோ ஏதோ ஒரு
3: நாடுகளுக்கு தான்
2: ஏதோ ஒரு லாபத்துக்காகத்தானே இதை செய்கிறார்கள் தங்களோட லாபத்துக்காகத்தானே பொது நலத்துக்காக.
3: இது சாதாரண ரிப்போர்ட்ல இது ஏற்கனவே பிளான் பண்ணித்தானா இப்படி ஒரு யுத்தத்தை தொடங்கினது. ஏனென்றைக்குல இப்ப இந்தியா மற்றது ஏசியால சில நாடுகள் கொஞ்சம் பணக்கார நாடுகளா வர விடக்கூடாதுன்றதுக்காக சீனாவுக்கும் தான். ஆனா சீனாவை வந்து ஒன்றுமே செய்யற அளவுக்கு சீனா ஓவர்டேக் பண்ணிட்டு.
2: ஆமா அது பொருளாதாரத்தில் அவர்கள் வந்து சிறப்பாக இயங்கிறாங்க. இப்பொழுது கூட உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரயில் நிலையம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா, ஏதோ 36 மாதத்திலே அதை கட்டி முடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அதையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அதை விட அவருடைய பொருளாதாரம் மற்றது அபிவிருத்திகள்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலான சீனாவில் நடந்து கொண்டிருக்குது. பாருங்களா, இருக்கட்டும்,
3: தட்டுப்பாட்டுகளையும் இலங்கைக்கு சொல்லியிருக்க, அவனது பெட்ரோல் தட்டுப்பாடுண்டா நான் இது உதவி செய்வது நீ கவலைப்படாது என்று சீனா சொல்லியிருக்கா.
2: அது இப்ப இலங்கையை பொறுத்தளவில் எல்லாரும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கதையை சொன்னாலும் ஐயமே சொல்லி போட்டுதானே, எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இலங்கை வலுவாக இருக்குன்னு சொல்லி ஐஎம் அதிகாரி என்று அழைக்கும் வந்து சொல்லியிருந்தார். எதிர்கட்சிக்காரர் அடைய காசு கூடன உடனே விழுந்தடிச்சு கத்தி குளர்னார்கள். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா ஐஎம் அதிகாரி சொல்றார் வந்து இலங்கை வலுவாக இருக்குது, இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து பழைய பொருளாதார வீழ்ச்சி மாதிரியா இல்ல, இது உலக நாடுகளில் ஏற்கப்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சி, இலங்கை திறமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்க சொல்லி ஐஎம் அதிகாரி சொல்லியிருந்தார். பாத்தீங்களா நீங்க?
3: இலங்கைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், பிரச்சனை வரும்தான். ஆனா இந்த அளவுக்கு இப்ப மற்ற நாடுகளுக்குள்ள இப்ப நிறைய ஆப்பிரிக்கா ஏசிய நாடுகளுக்கு வந்தாலும் குறைவா தான் வருமா, என்றாலும் ஆனா வரத்தான் செய்யும், குறைவா இருக்குமா. அந்த இந்த யுத்தம் நிற்க இப்ப பேச்சுவார்த்தை சரியா போய் யுத்தம் நிப்பாட்டுப்பட்டா அது பெரிய பாதிப்பா வராது. என்றாலும் அந்த விலையேற்றம் வந்து சாதாரண மக்களுக்கு இலங்கையில பாதிப்பு தான். 300 ரூபா 250 வித்த பெட்ரோல் 350 ரூபா விக்கல, அது எல்லா விலை உயர்வு தானா ஏற்படுத்தும் தானே இந்த டிரான்ஸ்போர்ட்.
2: அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்கிறார்களாம், எரிபொருளுக்கெல்லாம் மானியம் கொடுக்கிறார்களாம். என்ன
3: மானியம் கொடுத்துதான் இந்த விலை
2: கொடுத்தோம், இந்த விலை
3: இங்க மாதிரி $10 அங்க 800 ரூபாக்கு போயிடும் 1 லிட்டர்.
2: ஆனா அது உலக நாட்டின்ற இதுதானே. இப்ப உலக நாடுகள்ல இப்ப இந்தியாவிலேயே இந்த கடந்த 2 வாரத்துல 4 தடவையோ 5 தடவை விலையை ஏற்றி இருக்கிறார்கள்னு சொல்லி அங்கிருந்து செய்தி வருகுது. அதனுடைய இது வந்து ஒரு பொது பிரச்சனைங்கிறபடியா இலங்கை இன்றைக்கு இலங்கை சொல்லுது இன்றைக்கு தங்கள்கிட்ட வந்து இவ்வளவு பணம் இருக்குது, இலங்கையில உள்நாட்டு பணம் அவருடைய கையிருப்பிலே நிறையவே இருக்கிறது, அதை செலவழிக்க முடியாத அளவுக்கு அந்த பணம் இருக்கிறான்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிருக்கிறார். அவ்வளவு வருமானம் வந்திருக்கிறான்னு சொல்லி இலங்கை பணத்துல
3: நல்லந்தான். இலங்கையில பொருளாதாரம் ஸ்டடியா இருந்தா நல்லந்தான்.
2: அதான் அப்ப
3: இப்படியும் அந்த பாதிப்பு இப்ப எந்த அரசாங்கம் நடந்தாலும் பாதிப்பு பொதுமக்களுக்கு தானே. இப்ப விலையேற்றத்தை வந்து வேலை ஸ்டாப் பண்ண இல்லாம தானே இருக்குது. தனியா நாங்கள் தனியா பெட்ரோலை பற்றி கேட்கிறோமா, அங்க சாப்பாடு சாமான் அது இது எல்லாம் சகலதும் விலையேறிட்டுதான் அங்கிருந்து வர நியூஸ்கள் சொல்லுது.
2: எல்லாம் எல்லாமே பஸ் போக்குவரத்தா இருக்கட்டும் எல்லாமே வந்து இவர்கள் உடனே தெரிந்தானே ஒரு எல்லாம் தான், கட்டிடப் பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், டீசல் பெட்ரோல் விலை கூடுச்சுன்னு சொன்னா அதே காரணமாக வச்சு ஏத்தி விடுவார்கள். என்ன
3: பழைய எம்பி சொல்லிருக்க, கிட்னி மாத்திரக்கு இப்ப 80 லட்சம் வந்துட்டான், 2 கிட்னி மாத்திரதுக்கு
2: இலங்கையில.
3: இலங்கை நீங்க கேள்விப்பட இல்லையா?
2: இல்ல இல்ல, இலங்கையில வந்து விட்டதா?
3: இலங்கையில வந்து எங்கட வடமாகாண பழைய எம்பி
2: அவரா? ஆமா, அவர் ஆறு சிவாசிலிங்கம் வெளிநாட்டுல புலம்பெயர் மக்கள் வந்து உதவி செய்யுங்க பப்ளிக்காகவே
3: கிடைச்சிட்டுதான். 80 லட்சம் இல்ல வந்து இருக்குது.
2: அதான் அது வாரங்க இன்றைக்கு வைத்தியத்துறையிலும் வந்து பெட்ரோலுக்கும் பெட்ரோல் விலையேறினத்துக்கும் இந்த கிட்னி மாத்திரத்துக்கும் என்ன தொடர்பு?
3: எல்லா சாப்பாடு சாப்பாடும் விலையேறினபடியாத்தான் இது இப்படி இதுவும் விலையேறி இருக்குது.
2: இல்ல அதான் சம்பந்தம் இல்லாமலே சில பொருளை வந்து வெளியேற்றுவார்கள். என்ன இப்ப வந்து சரி, மீன் பிடிக்க போறவர்களுக்கு அங்க எண்ணெய் இருக்குது, டீசல் வேணும், மண்ணெண்ணெய் வேணும், அவர்களை வெளியேற்றலாம். மரக்கறி செய்யறவர்களுக்கு தண்ணீர் வைக்க வேணும், அவர்களுக்கு மண்ணெண்ணெய் வேணும், அவர்கள் வெளியேற்றலாம். ஆனா ஆஸ்பத்திரியில ஒப்பரேஷன் செய்யறதுக்கும் கிட்னி மாத்திரத்துக்கும் வெளியேற்ற வேண்டும் சொன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன
3: அதுக்கு நான் கேட்டு பார்த்தேன், ஒரு ஒரு சிநேகரோட கேட்டு பார்த்தேன், என்ன இப்ப சண்டை காலம் இல்லையா? சண்டை காலமண்டா இதால கொஞ்சம் மலிவாபிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா?
2: ஆ, அங்க இறப்பவருடைய கிட்னி எடுத்து அப்படியே மாத்துவார்களே
3: என்ன? ரப்பருடைய மாத்த இல்லாம இல்லாட்டி ஆக்களை புடிச்சும் மாத்தி போட்டும் போடலாம்.
2: எல்லாம் வந்து எல்லா உலகமே தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயற்கை வந்து என்ன சொல்றது,
3: வந்த உடனே இப்ப போலீஸ் பிடிக்கிறது இப்படி மறைக்கிறது எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வந்த உடனே இப்ப கட்டுப்பாடான சாமானுக்கு விலை இருந்தான்.
2: எல்லாருமே கவனமா இருக்கிறபடியா
3: பெட்ரோல் 2 மடங்கு தாண்டி விலையேறின மாதிரி இது 20 லட்சம் 25 லட்சம்
2: திடீரெண்டு ஒரு நாள் வந்து நின்றது, அடுத்த நாள் கவர்மெண்ட் பார்த்தா திடீரெண்டு பழையபடி 2 இடத்துக்கு வந்து நிக்குது. 380ல்
3: 387 ஓட்டு கூட இருந்தது. அது அப்படித்தான் ஒரு ஒரு அந்த காசு வந்து ஒரு நிலையில நிக்காது, ஏறி இறக்கி ஏறி கொண்டு போவோம். 2 தினம் இறக்கி போட்டு அப்புறம் ஏத்தி ஏத்தி கொண்டு போறது.
2: நாளைக்கு இருக்கா
3: அந்த பவுனின் விலை 2 நாளைக்கும் இன்று மலிவு என்று சொல்லி போடுவாங்க, பார்த்தா 200 ரூபா குறைஞ்சிருக்கும். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா 200 ரூபா கூடி அப்படி 200 ரூபாவோ 2000 ரூபா கூடி அப்படி இருக்கிற மாதிரி தான் இது. இப்ப இன்றைக்கு 387 ரூபான்னு போட்டு கிடக்குது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறையும். இருந்தா போல 400 ரூபான்னு வரும். இந்த திங்கள் செவ்வாய் புதன் இல்ல
2: இரண்டு இடத்துக்கு வந்து விட்டது. 385-86க்கு
3: என்ன 385-50 வந்து
2: நாங்கள்
3: முதல் 345-48-50
2: மட்டும் இப்ப வந்து ஏற விதிகள் இனி இறங்குறதுக்கு எவ்வளவு காலம் செல்ல போவது இல்ல என்ன?
3: கொஞ்சம் நிறைய நீ உள்நாட்டு வருமானங்கள் கூடினா குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. உள்நாட்டு வருமானம் வந்து எல்லாம் பிளாக்கே பிளாக்கேன்றாங்க.
2: அவர்கள் 2 நாளைக்கு வந்து அம்பாறையிலேயும் அங்கே பேசின பொழுது சொல்லியிருந்த தங்களுடைய கையிருப்பிலே வந்து உள்நாட்டு பணம் வந்து எத்தனையோ ட்ரில்லியன் இருக்கிறது. அதை தான் வந்து இப்ப அங்க அந்த அம்பாறையில ஒரு கட்டிடம் என்று சொல்லி கட்டப்பட்டு அது அறகுறையில இருந்தது, அதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கி இந்த பணம் அவ்வளவுமே செலவழிக்க வேணும், 1% கூட நீங்க திருப்பி அனுப்பக்கூடாது என்று சொல்லி இன்னும் இவ்வளவு பணங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட விதக்கிறது, அபிவிருத்திக்கு தேவையான அவ்வளவு பணமும் இருக்கிறது. நாங்கள் இந்த தித்வா புயல் வந்த பொழுது கூட ஒரு காலம் நாங்கள் யார்கிட்டும் கடன் வாங்கல, எங்கட பணத்தை செலவழிச்சோம்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. என்ன
3: சொல்லிக் கொண்டிருக்கேன்னா ஒன்னு செய்த மாதிரி தெரியலையே. இப்ப புயல்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சொன்ன நிறைய வீடு கட்டி கொடுத்தாச்சேன்னா ஆக 2 வீடு தான் நம்ம கட்டி கொடுத்தான்னு சொல்லி
2: பெரிய அரசியல்வாதிகள், படித்த அரசியல்வாதிகள், உலக நடப்பு தெரியும், பச்சை குழந்தைக்கும் தெரியும் உலக நடப்பு. இன்றைக்கு ஹார்மோஸ் பிரச்சனை, ஈரான் பிரச்சனையாலதான் இன்றைக்கு எண்ணெய் எல்லாம் விழுகிறது, பொருளாதாரம் விழுகிறது தெரியும். ஆனா அது அனுரோகமாலதான் செய்யறங்கிற மாதிரியா பாராளுமன்றத்துல பேசுறதுலாம் சரியா?
3: பார்லிமெண்ட்ல பேசுறேன்டா, பார்லிமெண்ட்ல எல்லாம் உள்ளது பேசுறேன்டா. இல்லையே பார்லிமெண்ட்ல அர்ஜுனா ராமன் நாதன் மாதிரி என்னத்த வேணும்னாலும் பேசலாமன்றா பேசுதானே.
2: அப்ப எனக்கு அதை பார்த்த பொழுது அவரு முஸ்லீம் அமைச்சர் வந்து சொன்னார் என்ன, இப்ப நாம் இருக்க 356 இருக்குது டாலர், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இப்ப நாம் பேச 360 ஆகுது, பொருளாதாரத்தை புழுகுது, அங்க போகுது இங்க போகுது, நீங்க சர்வகட்சி மாநாட்டம் இவர் சர்வகட்சி மாநாட்டம் கூட்டி என்ன நடக்க போகுது?
3: அங்க ஒன்றும் நடக்க போறது இல்ல. சர்வகட்சி மாநாடு தேர்தனிய குடிச்சிட்டு போக வேண்டிய
2: இல்ல சும்மா அந்த அரசியல் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிட்டுட்டு ஆட்சியை பிடிச்சு அங்க இருந்து தாங்க ஆண்டு பழையபடி இந்த ஊழல் மோதல்கள் செய்ய வேணுமான் இந்த ரெண்டு கட்சியும் துடியா துடிச்சு கொண்டிருக்க என்ன
3: அது அந்த அதுல அனுபவிச்ச ஆக்களுக்கு வந்து இப்ப ஒவ்வொரு நாளும் பயத்திலே இருக்கிறவங்க பழைய தங்கட குற்றங்கள் தோண்டப்படுறதுண்டு.
2: இப்ப வந்து பசலுக்கு அப்படி அனுப்பிட்டிருக்காங்க, நீ அவரை இப்ப கூட்டிட்டு வர்றதுக்கு நாலு பேர் அமெரிக்கா போகணும் என்ன?
3: ஓ பசலுக்கு அவருக்கு வந்து நடுக வருத்தமா?
2: அதுவும் அது சட்டத்தை ஆறு இவர்கள் வந்து அரசாங்க தரப்பு இவர் அரசாங்க தரப்பு சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார் வந்து போன வருஷம் காட்டுன அதே மெடிக்கலுக்கு இப்போ காட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பிறகு தானே நீதவான் வந்து இப்படியான பிடிக்க விட்டார் என்ன? பழைய
3: புதுசு எடுத்து கொடுக்குறோம்,
2: பழைய போர்டிங் பாசையும் காட்டி பழைய விமான டிக்கெட்டையும் காட்டி பழைய டிக்கெட்டையும் காட்டுகிறவன் சோதனையா இருக்கிறான் சொல்லி உடனே அதை பார்த்து போட்டுதான் நீதவான் வந்து பிடியான விட்டாரன்னு சொல்லி இந்த இங்கே ஒரு செய்தி இருந்தது பார்த்தேன். நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம், வாங்க நாளைக்கும் பேசலாம். என்ன பாட்டு கேட்போம் இன்னைக்கு?
3: ஓகே,
2: என்ன பாட்டு கேட்போம்
3: இன்னைக்கு?
2: நன்றிகள், எப்பொழுது உற்சாகமா இருக்கட்டும், வெயில் அழியாதீங்க. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ள கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலைய நேரம் இப்பொழுது 1:50, அக்கிராட்சியத்தில் 12:50, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:50. அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் நினைப்பிலே நன்றி நேரமாக இருந்தீர்கள், இணைந்து கொள்ளுங்கள்.

0: தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து
1: நடை நடந்து
0: வாழை இலை போல வந்த பொன்னம்மா
1: பொன்னம்மா
0: என் வாசலுக்கு வாங்கி

0: அம்மாவுடைய வாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் வணக்கம்.
1: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
0: நிறைவா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறேன், சுறுசுறுப்பா எழும்பி இருக்கு. சுறுசுறுப்பினவர் எழும்பி இருக்கேன். மேல டக்குனு கூட வந்துட்டு போ, ஒண்ணு வலிக்கிறேன்.
0: என்ன சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு அம்மா சொன்னா நல்லா இருக்கான்னு சொல்லி?
1: ஓ, நல்லா இருக்குன்னா மழை குணம் மாத்தான் இருக்குது. நேற்று மழையோடு சேர்ந்த கூடிய சரியான காத்து நேற்று.
0: ஓ,
1: இன்றைக்கு மழை இல்ல, குளிர் குளிர் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா வெளியே நாங்க போயில தானே, மழை இருட்டா தான் இருக்குது. மழை இருட்டா இருக்கு. இன்றைக்கு நேற்று முன்னே மழை இருந்தது, நாளை தான் மாறுதுன்னு சொல்றாரு.
0: நேற்று எங்களுக்கு காலையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்த்தா பின்னரம் அடிச்சு விட்டுது, பத்தி அடிச்சு விட்டுது. எதிர மாதிரி வெயில், இன்றைக்கும் காலமும் அப்பா இருக்குது, பின்னரம் வெயில்னு சொல்லுகிறார்கள். திடீரென்று திடீரென்று மாறுகிறது என்ன?
1: மாறுது, அப்படித்தான். சரியான மாற்றங்கள் எல்லா இடங்களுமே அதிகம். அப்படியே இலங்கை அரசியலை பற்றி கவச்சிங்கன்னா, அருணாகுணம் அவரை பற்றி பல விதமான விமர்சனங்கள் பாராளுமன்றம் மட்டும்தான் வெளியே வருது, வழியே வெளியே வருது இல்லை. அப்படி
0: ஆமா, நல்லதுகள் வெளியே வர குறைவுதானே, எல்லாரும் அப்படித்தானே?
1: அதான்
0: ஒன்னொன்னு தூக்கி பிடிச்சு பத்து மாதிரி பேசுவார்கள். ஆனா அரசாங்கம் செய்கிற பல நல்ல விஷயங்களை வந்து சொல்ல மாட்டார்கள் வெளியாலே.
1: சொல்ல மாட்டேன், இந்த சொல்லுவேன்னா பழைய பழமணி, பண்டாத பண்டாட்டி கைவாட்டா
0: கைவாட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் பண்ண பழம் அதுதான் அதேதான். ஆனா என்ன இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் அவருக்கு மக்களுடைய ஆதரவுங்கிறத வந்து யாராலுமே பிரிக்க முடியாது. அப்படி இருக்கிறது என்ன,
1: அசைக்க முடியாதா? அசைக்க கருத்து கணிப்பொடி விருது அந்த இதுல பேஸ்புக் போலி போடுறாங்களோ ஒரு தரம் என்ன, ரணில படத்தையும் வேறையும் போட்டு அவர் செய்த ஊழலுக்கு இன்னும் ரணில் ஆட்சிக்கு வரவணும் எல்லாம் கருத்து கணிப்பு எழுதுறாரு
0: என்ன.
1: இப்போ ஒரு பக்கம் ரணில படம், ஒரு பக்கம் அருணாண்ட படம், அடுத்த ஜனாதிபதி யாரா வரவணும் உங்களுக்கு கருத்தண்டைக்க சொல்லுறாங்களே
0: என்ன,
1: கொள்ளையடித்த காணாண்டு இன்னும் மக்களிட காதி எடுத்து வெளிநாடு சுற்று ஆசை செய்யணும் எல்லாம் கருத்து கணி வந்து இது இப்படி ஒரு தினங்கள் கூட எழுதலாம் என்ன. அந்த கருத்து கம்பெனி டோட்டலா பாக்க பழைய அரசாங்கத்தின் தில்லுமுள்ளுவல் அந்த ரேடியோ பேரை சொல்ல நான் சொல்றேன் கேட்டு அதிர்ச்சியாக கேட்டேன். விஜயும் அருணாவும் ஆட்சிக்கு வந்தது இப்படி சொல்ற, விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால திமுக இருந்ததான், திமுக விட்ட பிள்ளையாலதான் விஜய் வந்தாராம், அதை ஒப்புக்கொண்டிருக்காரு. அதே மாதிரி ராஜபக்ச ஆட்சி திருமூலர் பிள்ளையாலதான் அருணாக்கு இப்படிய சந்தர்ப்பம் வந்தது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்தாத்தான் தெரியும் அவர்கள் என்ன செய்யறாள். இதை விட்டு விஜயால ஒண்ணு முடியாது, அருணால ஒண்ணு செய்ய முடியும், அப்ப கொள்ளையடிக்க கொள்ளையடிச்சுக்கணும், மக்கள் ரோட்ல இருக்கணுமா பிடிச்சேந்தி கொண்டு இவ வெளிநாட்டு சுகங்களையும் வெளிநாட்டுல கொண்ட சங்கட மக்கள காசு இன்வைஸ் பண்ணி போட்டு பரம்பரை சொத்து சேர்க்கிறார்கள். ஆனா இன்னொரு வாரம் புதிய தலைமுறை விடுங்க ஐயா, பார்த்து என்ன செய்யறாரு பாக்க.
0: இப்ப இல்ல, இந்தியாவில தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாற்றம் தான் வந்திருக்கிறது. அதாவது அங்க வந்திருக்கிறவர்கள் யாருமே அரசியல் பின்புலம் மற்றவர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற மாதிரி, இலங்கையில் இருக்கிற மாதிரி எல்லாருமே படித்த பட்டதாரிகள், ஒவ்வொரு துறையிலுமே அந்த படித்து பட்டம் பெற்றவர், ஒரு சுகாதார அமைச்சராக வந்திருக்கிறவர் ஒரு வைத்தியர், அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வந்து அந்தந்த துறை அந்த அனுபவம் உள்ளவர்களே போட்டுக்கிறார்கள். ஆனால் யாருமே அரசியல் பின்புலமோ எதுவுமே கிடையாது. சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நடந்து வந்தார் சென்னைக்கு, அவருடைய வீட்டிலிருந்து நடந்து, காலில் செருப்பு கூட போட இல்லை. அவர் சொன்னார் வந்து, நான் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு அவருக்கு நன்றி சொல்லி போட்டு தான் காலில் செருப்பு போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அல்லவா? அது எப்படி ஆட்சி நடக்க போகிறது, நல்ல நடக்க போகிறதா கெட்டு நடக்க போகிறதான்றது அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட இளைஞர்களை கொண்டு வந்து ஆட்சி நடத்துறது ஒரு கற்பனையாக இருந்த காலம் போய் இப்போ அது ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் போல் இருக்கிறது என்ன.
1: பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் இப்போ புது ஜெனரேஷன் சொல்றேன், எங்கிட்ட பிள்ளைகள் பாருங்க, எந்த ஒரு சமயம் யூடியூப்ல போனா சகல விவரம் அறிந்து எங்களை சொல்லுவாரா, இந்த இடத்துல இந்த விலை அந்த இடத்துல இருக்கு. உலக நாடுகள்ட போர்க்காலத்தாலதான் இந்த விலைவாசி ஏற்றங்கள் வந்ததே இல்ல. அருணாவாலும் இந்த அப்ப ஒரு வறுமையான நாட்டுல இப்படி பொருளாதாரம் சிக்கிப்படைக்கல, அந்த நாட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கும், பொருளாதார நிவர்த்தி இதுக்கு மேல பில்லியன் பில்லியன் கணக்குல வேர்ல்ட் பேங்க் காசு கொடுக்க வேண்டியது, அதை கொஞ்சம் கொஞ்சமா அருணா கட்டி கொண்டு வர்றாரு
0: அரசாங்கத்துக்கு எதிரானவர்களுடைய வேலை என்று தான் எல்லாரும் சொல்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை வந்து இங்கே இந்த கடன் கட்ட வச்சிருந்த பணத்தை வந்து இணையதளம் ஊடாக திருடினார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு பின்புலம் தான், இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய தில்லுமுல்கள் என்றதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கடன் கட்ட கவர்ச்சி இந்த காசை களவாடி கொண்டு போற அளவுக்கு இன்றைக்கு சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. என்ன
1: பாருங்க, வளர்ச்சி அடைந்து மேற்கொள்ள நாடு இல்லை. சரி, ஜனாதிபதி பிளவிட்டாருன்னு சொல்லி நிரூபிச்சு விட்டால் தண்டவாடல ரிசைன் பண்ணிட்டு போறாரு. கையை தூக்கி கொண்டு வேண்டாம்
0: என்று
1: சந்தர்ப்பம் கொடுக்கும். இது எங்க போனாலும் நாம் வரி சாப்பிட இன்னும் ஒண்ணும் செய்யலாண்டு நாலு ரவுடி கூட்டங்களை வச்சுக்கொண்டு கொலை செய்து கொண்டிருக்காங்களே.
0: இல்ல இல்ல, அது இன்றைக்கும் அந்த ஆட்சி வெறியங்கிறது இருக்க இல்லவா? அப்படியாவது அந்த ஆட்சி ஆட்சி வரின்றது வந்து அந்த கட்டில இருக்க வேணும், தங்களுடைய அதிகாரத்தை காட்ட வேணும். நடக்க முடியாம தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த பழைய ஜனாதிபதி. ஆனா சொல்லுகிற வயிற்றுகள் எல்லாம் வந்து எப்படியாவது இதை கவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் நான் பிடிக்கிறவன் தான் நினைக்கணும். என்ன
1: நிச்சயமோ அது அந்த எடுத்த கை சும்மா இருக்கான் சொரிஞ்சு கொண்டே இருக்க.
0: அதனுடைய வந்து அது இதுவரை இந்த ஆட்சி கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. இவர்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார வீழ்ச்சிங்கிறது வந்து உலக நாடுகள் முழுக்க ஒரு சின்ன குழந்தையை கூட தெரியும். இன்றைக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சி உலகத்தை இந்த சண்டை நடக்கிற காரணத்தினால்தான் இந்த பொருளாதார வீழ்ச்சி வளர்ந்தது, இந்த எண்ணெய் விலை கூடினது, எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் கூட தெரியும். அதை வச்சு கொண்டே அரசு செய்ய வழிக்கிடுகிறார்கள் என்றால் அரசியல்வாதிகள் அந்த அதிகார பசி எப்படி இருக்கிறது? என்ன
1: எப்படி என்னன்னா, இப்ப எங்களுக்கு இந்த தாயத்து உணவு சாப்பிட வேண்டும், ஒரு சும்மா ஒரு முருங்கங்காயோ ஒரு வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நாலு போய் ஒரு கடை தமிழ் கடைக்கு எங்கே போனா அஞ்சு தண்ணிட்டு நாலு தண்ணிட்டு வெங்காயம் எல்லாம் ஏழு தண்ணிட்டு போட்டுருக்க நோபிள்ஸ்ல. நோபிள்ஸ் பெரிய பெரிய ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கு கனடால இதெல்லாம் இருக்குது.
0: என்ன
1: எழுதிட்டு வந்தது? சரி, தமிழ் கடையில கூட்டி விற்கிறான்னு சொன்னாலும் நான் நேற்று போனேன் நோபிள்ஸுக்கு போனதுக்கு ஏழு தொண்ணூத்தி ஐம்பது போட்டுருக்க முழுக்கங்க ஏழு தொண்ணூத்தி ஐம்பது. அப்ப பொருளாதார உயர்ந்தோண்டு போயிக்க மக்களோட கஷ்டங்கள் என்ன மாதிரின்றது தெரியாத சிலம் வந்திருந்தோம். டிபேட்டி ஆட்சி வந்ததால இப்படி கனடால வெளியேறணும்னு சொல்ல முடியுமா?
0: சாட்டு சொல்றதுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் காரணம் சொல்லுவார்கள். இந்த அவர்களை எதிர்பார்த்தார்கள் வந்து இப்படி ஒரு மகிழ்ச்சியை வந்து இவர் சந்திக்க போறார். அங்க வந்து எண்ணெய் தட்டுப்பாடு வர வேணும், வர எதிர்பார்த்தார்கள், வர வேணும், எண்ணப்பல் தட்டுப்பாடு வர வேணும், சரம் கீழ் அணைக்கு வேணும், அடி போட வேணும், ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்க வேணும்னு அதை வந்து ஆசைப்பட்டார்கள். ஆனா எல்லாத்துக்கும் அருள் வந்து ஆப்பு வச்சு விட்டாரு. என்ன
1: இருந்தாலும் விட்டு பார்ப்போம். நான் மாடியில ஆடு வேணும்டா, அவர் ஆடுறேன்னு சொல்ற வீடு மேடையில் ஏற்றினா தெரியும் ஆடு வேற ஆட
0: வேண்டாம்.
1: அருணா பண்டாக ரெண்டு வருடங்கள் போய்விட்டது. அதே விஜய் இப்போதான் வந்திருக்காரு ரெண்டு மாதத்துக்கு முதல். ஆட்சி அஞ்சு வருடங்களுக்கு என்ன சாதிக்கிறாரு? அதுக்கு பிறகு வர தீர்ப்பு மக்கள் கொடுக்கட்டும்,
0: மக்கள் கொடுக்கட்டும். ஆமா ஆமா,
1: அதுதான் எனது கருத்து. சரி, என்ன கொஞ்சம் நேரம்
0: என்ன பாட்டுக்கு போண்டி
1: என்னதான்
0: நடக்கட்டும் என்று நாளை சந்திப்போம். இவ்வளவு மகிழ்ச்சியா உற்சாகமான பொழுதாமேட்டும் பேரனுக்கும் எங்களது வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி வணக்கம்.
0: சிவராவணி அம்மாவுடைய இனிய ஒரு பாடல் காட்டில் வருகிறது, பாடலை கேட்போம்.

0: வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து
1: நடை நடந்து
0: வாழை இலை போல வந்த பொன்னம்மா
1: பொன்னம்மா
0: என் வாசலுக்கு வாங்கி

அடுத்த பாடல் அன்புக்குரிய செல்வராணி அம்மா கனடா தொடர்ந்து வந்து விரும்பி கேட்ட அற்புதமான ஒரு பாடல். அடுத்த பாடல் லண்டனிலிருந்து நடந்து கொண்ட அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடல் காட்டலையில்

குறித்த பாடலை விரும்பி கடந்தவர் அன்புக்குரிய பாலன் லண்டனில் இருந்து. அடுத்து வருகிற பாடல் பிரான் பெசன்ட் இருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் டேனியலுக்கான பாடல். எம்ஜிஆர் பாடல் கேட்டிருந்தீர்கள், இது உங்களுக்கான ஒரு அற்புதமான பாடல். காட்டலையில் கேட்போம் பாடலை.

ஒரிசா பாடல் அன்புக்குரிய சகோதரர் பிரான்ஸ் பெசங்கோலில் நடந்து கொண்ட அன்புக்குரிய டான்களுக்காக ஒலிபரப்பானது. அடுத்து வருகிற பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடல், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று கேட்டிருந்தீர்கள். இதோ வருகிறது பாடல், உங்களுக்கான பாடல் காற்றலையில்.

கலங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான் நட

அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பிரிபு கேட்ட பாடல் காட்டில் ஒலித்தது. அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே. இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும், நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி, மீண்டும் நாளை இதே நேரம் உள்ளம் கவர்ந்த ராகத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது. தவப்பெருவன் திரைப்படத்தில் இந்தி எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

0: அசைந்தாடும் அது இறைவன் வருளாகும்.
1: இணை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரீச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரீச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரீச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரீச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்று சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரீச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரீச்சம் பழத்தை சாப்பிடும்போது ஈரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரீச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும் போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரீச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்று நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரீச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரீச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரீச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து கே.ஜே.யேசுதாஸ் பாடல். இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இரு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது, தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தேங்காய் சட்னி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் துகளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்னி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் 1 சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் 2 சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் 1 தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக மறுத்து வந்ததும் 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுடச்சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

அவர்களை கொன்றிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படைத்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவக இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பல வகை சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதது சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூகவனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு. நிலைத்திலைகளெல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவுளினால் பூந்தாதுகள் வீணே சொரிகின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. கால இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தளம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண்மலர்களை சுமந்து பழந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையலென தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும். அறிவு பெருக கல்விக்களை முகத்தில் மிளிரும். அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகளினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கிய நயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குருமரபிலே திருஞார் சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரமஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் அத்தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எய்தியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையை தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வன்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம் ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தியை இது வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதிஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு 31 வயதில் தொடக்கத்தில் கற்றோரும் மற்றோரும் சேர தேக வியோகம் அடைந்தார். இவர் நீண்ட ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய
சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்து நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்து நிகழ்ச்சியிலே

நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களையும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமாம். 2022 ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமா? ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம்

மாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 ஆம் ஆண்டில் பணவரவு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களுக்கு 2022 ஆம் ஆண்டில் கடகராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம் குதிரை காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆம் ஆண்டு உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 ஆம் ஆண்டு உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி, மகர ராசிக்காரர்கள் 2022 ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி, கும்பராசி நேர்களை 2022 ஆம் ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம், மீனராசிக்காரர்கள் நல்ல அஸ்தத்துக்காக 2022 ஆம் ஆண்டு வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீனராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களை, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களை, நிகழ்ச்சியை வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

வரை நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாலியற்றார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மதனானடா நோர்வேயிலிருந்து கண்டலிஸ்மன் திருமதி சியாமணி கண்டலிஸ்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு குஞ்சு

போதிலும் மருந்தவில்லையே தாயரா. மனித ஜாதியில் குயிரும் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏ.

கடலிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை மறந்த வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்த

0: பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடு தங்கமீங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

காட்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாரமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.
2: Guys!

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.
1: கையிலே

கொட்டும்பணி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது.

ஆடி ஒண்ணு கழிக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது.

0: சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா. பாவம் சென்றா என்ற பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: என்ன
1: காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.
0: என்ன முழு நிறம்?

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிக் கொடுத்தது?
1: அக்கா.
0: அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா. என் அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர்தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசைக்கோளங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்ற வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

சின்ன அரும்பு முத்தமொரு பக்கம் தான்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

1500 லண்டன் கலையத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றே என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காக இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

அமுதாகம் மாறாதோ விழி மூடி தூங்கும் போதும் உன் வண்ணம் தோன்றாதோ.

காதலையில் வளர்த்துக் கொண்டிருப்பது. வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலைகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக கவிதைகளின் தோப்பாக சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கலைகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. புழுதிகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுட்டி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீண்டுவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீண்டுவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோர் சீந்த இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்து கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணித்துத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடி ஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காட்டலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் கலையகத்தில் நலமாக இருக்கின்றோம். நீங்களே நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்வின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். பலவை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனதிற்கு இதமான இந்த காலை வேலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். மனதிற்கு இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கி தர வருகின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக. ஒருவரையில் பாடல்கள் எப்படி எப்படி தேடப்படுகின்றது என்பதை உங்களுக்கு வல்லமை போன்று நான் சொல்லியிருந்ததுதான். எனவே அதை மீண்டும் மீண்டும் சொல்ல இல்லை. இருந்தாலும் ஒரு பாடலுக்கு பின்பு அதில் ஒளிந்திருக்கும் வரிகளை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து வெளியில் எடுத்து வந்து அந்த வரியினூடாக முதல் வரியில் அந்த பாடல் ஆரம்பமாகும். அதுதான் ஒரு வரியில் இரு பாடல்கள். இன்று முதலாவது பாடலாக காட்டலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு பாடல். இதை எங்கிட்டு பாருங்கள். இதற்கு பின்பு என்ன பாடலின் வரி ஒளிந்திருக்கின்றது என்பதை நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்கள்.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஐடிஆர் லண்டன் கலிவத்திலிருந்து இந்த காலவேளி இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியின் இரு பாடல்கள் சுகராகங்களாக ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒருவரையில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கின்றது ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களுடன். நிச்சயமாக இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்றிருக்கின்ற அதுக்கும் அதிகாலை வேளையில் கேட்கும்போது இன்னும் ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்களாக இருக்கின்றபடியினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவரையில் இரு பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் காலை வழி கலகலப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் ITR லண்டன் கலைகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ITR லண்டன் கலைகத்திலிருந்து ஒருவரையில் இரு பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை கேட்பதன் மூலமாக நீங்கள் எங்கு எல்லாம் சென்று வர போகிறீர்கள், அப்படியான ஒரு பாடல் தான் நிச்சயமாக சென்று வருவீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதோ பாடல் காற்றலையில்.

0: காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வரையில் இரு பாடல்கள், அட்டகாசமான இரண்டு பாடல்கள் வரிசையாக ஒரு வரையில் இரு பாடல் சுகமான ராகங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக கேட்ட இரண்டு பாடல்களும் உங்களை நிச்சயமாக தாயகம் அழைத்து சென்றிருக்கும். அது மட்டுமல்லாம தாயகத்தின் உணர்வோடு ஒவ்வொரு ஊரையும் சுற்றி பார்த்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜூகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து அட்டகாசமாக ஒரு வரையில் இரு பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான், உங்கள் கரண்.
1: தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு

புடுங்கி விட்டது யாரு? ஏய் ஒடுங்கி நிக்குது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தரவ, போட்டியிட்ட ஓட்டா காரு.

0: காற்றலையில் அளித்துகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் மனதுக்கிதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்த காற்றலையில் ஒருவரையின் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான ஐடிஆர் மற்றும் யுகம்பாலனின் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அதிபருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுவருகின்றேன். மேலும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம். அன்பான உறவுகளே,
1: வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பிற்குரிய சந்துசா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

0: மூத்தாரத்தில் இவ்வாற குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில்தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வது தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூடும். மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்க விடக்கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்தே அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தமென்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அலும்பரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபோறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபாவானாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய்காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்ட ஆள் நான் தான் என யாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெறுமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கலங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லை எனில் அவசரமற்ற வேளைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்து எடுப்பிலேயே தூக்கி எறிந்துவிடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எரிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனியம்மா.
1: அன்றைய கட்டபொம்முவை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.

0: இருத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பாக்காம, பணமுன்னு பணம்னு பாக்காம, எவ்வளவு நாங்க காலை செலவிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அர எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 லாரி மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அர உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மாருக்கு ஒரு பானதான் பொங்க அப்பா.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் அப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி புதைச்சிருவோம் சாமி.
0: நீங்க அப்பா
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?

0: என்ன விசேஷம் தாமி?
1: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
0: ஆமா
1: எங்க
0: வீட்டுக்கு யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
1: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
0: உங்க மாமியா வந்துச்சா?
1: ஆமா.
0: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
1: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
0: சரி
1: நல்லா ஆட்டி
0: சரி
1: தோசையும் இட்லியும் சுத்து
0: அர சொல்சாமி
1: சுட்டு
0: வச்சேன்.
1: என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
0: சாரி
1: மத்தியான
0: சாரி
1: நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்த.
0: ஆமா.
1: அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
0: நல்லா இருக்கு சாமி.
1: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
0: இது எப்படி சாமி?
1: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்ம குளத்தாங்கரை பக்கம் போச்சு.
0: சாமி
1: அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த புண்ணாளம் அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு புண்ணாலே போய்கிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறிச்சிங்க.
0: சாமி கோழி கட்டவே மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு புள்ளியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரே சாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சார் கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாயி தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான் சார்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும் பாத்து.
1: சாமி, நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெங்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போருங்க.

0: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை அலங்கரிக்க வருவது மருத்துவ தகவல்.
1: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது.
0: வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நேயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற சுகிசிவம் அவர்கள்.
2: எழுதுறமும் அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. புகழுக்காக எழுதுகிறவர்கள் பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புஸ்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம். ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவங்க எழுதுனது அப்படியே தாம் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புஸ்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கிழியும் பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா முன்னாடி எழுதுனதெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க. எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க? அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள். இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சி. ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும். தோ பரமசிவனுடைய எழுத்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமசிவனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு புத்தகத்தை நான் படிக்கணும்னா இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம், பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். இவ்வளவு புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமயே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சியை முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாதான் திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும், குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறா, எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல, நான் உண்மை சொல்லணும்ல. அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளன சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம், அருள் ராமநாதன் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அருள் ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு, பிரேமா பிரசுரம் அவரோடது. அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்கப்போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அருள் ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளினா கரெக்டா அருள் ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார், இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன். அப்போ அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி, நான் அந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்டா கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நானும் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல. இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பண்ண வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முக ஆட்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசினேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அருராமநாதர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனேயே பதிப்பக உரிமையாளராமும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளனா இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியை வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரருக்கு எழுதுறவனுக்கு ஏதோ 2 வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு, அது வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாளன்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா, எங்களையும் சொல்லலாம், இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்ப எம்ஏ படிச்சு பல்கலைக்கழகத்துல தமிழ்லயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு டீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. மூணு பேரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனவன் இழிச்சவா எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரி உட்காடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவெல்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்ன தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன் எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்னு வேணும் இல்ல, யார்கிட்ட போய் கேட்டீங்களா அப்ரூவல் வேணும்னு? வாழ்வு மீனாட்சிந்திரன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சிந்திரன் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவுசெய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து பாயிரம் கொடுங்க, முன்னுரை பாயிரம்னா வாழ்த்து, வாழ்த்து பாயிரம் கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரன் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரன் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு பாயிரம் கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லைன்ட்டு. ஐ வில் நாட் அக்ரி, கொடுக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? பண்டிதர் அவர், இவருது பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணிலே உட்காந்துக்கிட்டார். தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். பத்து நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புல்லு செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் செந்துட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சிந்திரன் பிள்ளை வெளியில வந்து இப்படியே பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், நான் உண்மை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் பாயிரம் எழுதி தருகிறேன் பா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போனுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவர் சும்மா சாதாரண ஜனங்க கைத்தட்டுற மாதிரி என்னமோ பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒன்னும் ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன காரணம்? இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது. மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா நாலு பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீ இந்த சொல்லாதேன்னு சொல்றது? உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு. இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே அவனை கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா. அப்படி சொல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்லமாங்கல, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருட்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்துல. அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருட்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது. நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன். ஆறுமுகநாதருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னும் நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன மாதிரி முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறுன்னு கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போடுறது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன். நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது இந்த சாந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தகம். போதோ,
1: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத் ஞாபகம் வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போய் இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத் ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர்த்த, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு, இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களே, எனக்கு என்னட்டு விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்னேன். சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன? நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா? நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா? அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும் போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொருங்கல, ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்கும்? அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே, ஹத்தா யஸ்மா கரான் ஆலிஹிம், இந்த போய் கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை, யஜீவு மலக்கானி ஃபயூஜி லிசானிஹி, இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள். ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபரில் கொண்டே வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டே வச்ச உடனே திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மல்ஹாதர் ரஜில், இவர் யார்? ரசூலுல்லாவை காட்டிக்கென்றார் கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மல்ஹாதர் ரஜில் இவர் யார்? யார் அவரை, அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை. யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யாருங்கு புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்கு புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா நபிகி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளை வந்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார், ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சோதர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழ சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன். என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் எதிரே இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிச, அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி
0: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வார முத்தாரம். மீண்டும் அடுத்த வார முத்தாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம்.

வணக்கம் ரேலே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேரலை வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பந்தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகின்ற பாடல் இது தவப்பு திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

நிலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரீச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நீங்களே பொதுவாகவே பேரீச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரீச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரீச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரீச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரீச்சம் பழத்தை சாப்பிடும்போது ஈரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரீச்சம் பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரீச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரீச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரீச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரீச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடல், இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இருநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், சீரகம் கால் டீஸ்பூன், கறிவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்டி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் இரண்டும் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.

பிராணி வெட்டி கொண்டிருப்பது மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம். ஐடிஆர் பிரான்சில் இருந்து ஒலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கனடா யுகம் வானொலியும் இணைந்து நேயர்களுக்கு இன்பம் படித்து வருகின்றது. அது வகையிலே அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பத்திலே இயற்கை இன்பம், உருவகை இன்பம், காட்சி இன்பம், வச இன்பம் என பல வகை சுவையுடன் இலக்கிய நயப்பாடல்கள் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இயற்கை இன்பம் பற்றிய ஒரு சுவை மிகுந்த இலக்கிய சுவை கொண்ட பாடலையும் அதற்குரிய பொருளையும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கம்பர் தருகின்ற இந்த இயற்கை இன்ப பாடலை பார்ப்போம். அதன் பின்னர் அதன் பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் போதவள் பொய்கைதோறும் புது மணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றோ. பாடலின் பொருளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பூந்தாது சொல்கின்ற சோலை தோறும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுதோறும் மலர்கள் மலர்ந்துள்ள தடாகங்கள் தோறும் புது மணல் பறந்துள்ள இடங்கள் தோறும் மாதவி கொடிகள் வேலியாக உள்ள பூகவனங்கள் தோறும் கற்றறிந்த உடம்பு தோறும் உயிராக நின்று உலவியது இந்த இயற்கை. அது நீர்வளம் மிகுந்த நாடு, நிலைத்திலைகள் எல்லாம் நீர்வள மிகுதியால் செழித்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அதன் பயனாக சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. மிகுதி கரணியமாக தேன்பொண்டுகளும் தும்பிகளும் தேனாடாத மலர்கள் நாளுகின்றன. அவற்றின் தலை கவழினால் பூந்தாதுகள் மீனே சொல்கின்றன. அத்தகைய பழம் நிறைந்த சோலைகள் காற்றிலே கொள்ளை நறுமணத்தை பரப்பும். மலர்கள் நிறைந்த செண்பக மரங்கள் அளந்து நிறைந்த காடு. அதனால் எங்கும் கமகமவென்று மனதை மயக்கும் வாசனை பொருந்திய தென்றல் வீசும். பொய்கைகள் எங்கும் நிறைந்துள்ளன. நீரின் மேலே எட்டி பார்க்கும் மலர்கள் வெண்டாமரை செந்தாமரை கழுநீர் அல்லி என பல. காலை இளவெயிலில் அப்போதே மடல் அவிழ்ந்த புத்தினம் பூக்கள் தன்னன்று கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. இரவு பெய்த மழை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வற்றிவிட்ட பின் அலையடித்து கோலமிட்ட புதுமணல் அதன் மீது படிந்திருக்கும் மகளிர் கூந்தலை நினைவூட்டும் அறல் மண்படிவுகள். இன்னும் காலடித்தடம் பதியாத புது ஆற்று மணல் பூத்து குலுங்கும் பூக மரங்கள் நிறைந்துள்ளன. பூகம் பூக்களிலும் முரலும் வண்டினங்கள் யாழிசையை மீட்டுகின்றன. அந்த பூக மரங்களை சுற்றி அமைந்துள்ள வேலிகளில் கொத்து கொத்தாக வெண் மலர்களை சுமந்து படர்ந்திருக்கும் மாதவி கொடிகள். அப்பால் உள்ள வயல்களில் நீரலை தவழ்கிறது. எங்கும் பச்சை பசையல் என தளதளத்து நிற்கும் நெற்பயிர்கள் அதனுள் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் கோலையும் மலர்ந்து கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்களின் கூட்டம். கற்க கற்க அறிவு பெருகும் அறிவு பெருக கல்விக்கலை முகத்தில் மிளிரும் அந்த முகவிரிவில் மலர்ச்சியும் மகிழ்வும் தோன்றும். மகிழ்வினால் மேனி மினுமினுக்கும் மக்கள். இவ்வாறு இயற்கையானது தன் படைப்பின் அழகை எங்கும் பரப்பியிருக்கும் நாடு என்று அந்த பாடலில் கம்பர் மிக அழகாக ஒரு இலக்கிய நயத்தை உங்களுக்காக படித்தார். நீங்கள் கேட்டது
இலக்கியநயம் என்று கம்பர் தருகின்ற இயற்கை இன்பம் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடல், வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில். கேட்போம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஈழத்து தமிழ் புலவர். இன்று ஈழத்து தமிழ் புலவராக செவ்வந்திநாத தேசியர் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் கரணவாய் என்னும் ஊரில் பரம்பரையாக வந்த சைவ குறுமரபிலே திருஞான சம்பந்த தேசியருக்கு புதல்வராக கிறிஸ்தாப்தம் 1907 சமனான பிளவங்க வருடம் ஆனி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். இவர் பிறந்து 2 ஆண்டிலே தந்தையார் தேக வியோகமடைய இவரது சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரே இவரையும் இவருடைய தமையனாராகிய கைலாயநாத தேசியரையும் தமது இரு கண்கள் போல கொண்டு வளர்த்து வந்தார். வளர்த்து வந்ததுமே அன்றி இருவருக்கும் சமஸ்கிருதம் தமிழ் என்னும் இருமொழி கல்வியையும் தாமே கற்பித்தும் வந்தார். வருங்காலத்தே திரிபாஷா விற்பன்னரும் ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்க ஸ்தாபகரும் வித்யா தரிசியுமாகிய பிரம்மஸ்ரீ தி சதாசிவாயர் அவர்களால் சுன்னாகத்திலே பிரசீன பாடசாலை தொடங்கப்பட்டு நடைபெறுவதை அறிந்து இவரையும் இவரது தமையனாரையும் அழைத்து கொண்டு வந்து அவ்வித்யாசாலையில் படிக்கும்படி சேர்த்து வேண்டிய பொருள் உதவியையும் தாமே செய்து வந்தார். இவரும் தமையனாரும் என்னிடத்திலே தமிழும் வேத விசாரதர் பிரம்மஸ்ரீ வி சிதம்பர சாஸ்திரத்தில் சமஸ்கிருதமும் முறையாக கற்று பிரவேச பால பண்டிதர் பரீட்சைகளில் சித்தி எழுதியதோடு அல்லாமல் பின்னும் இவர் இருமொழியிலும் பல நூல்களை ஆராய்ந்து கற்று வந்தார். என்னிடம் சில சித்தாந்த நூல்களும் கேட்டறிந்து இளமையிலே இவருக்கு பாடும் சக்தியும் உண்டானது. இவர் வித்யாசாலையை விட்டு ஊரில் இருக்கும் காலத்தே மாவை கந்தசாமி பேரில் மும்மணி மாலை பிரபந்தம் ஒன்று இயற்றியுள்ளார். அது 1932 அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர் நல்லூர் கந்தன் பேரில் ஒரு கோவையும் பாடி முடித்துள்ளார். அது இன்னும் அச்சிடப்படவில்லை. அவ்விரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்யலும் உண்டு. இன்னும் தம்மூரில் தமிழ் விருத்தியின் பொருட்டு வித்யாவிருத்தி சங்கம் என்னும் பெயரோடு ஒரு சங்கம் நிறுவி அதன் மூலமாக ஒரு வித்யாசாலையும் தாவித்து அதற்கு தமது தமையானாரையே அதிபராக்கி சங்கத்தையும் வித்யாசாலையும் தளர்வின்றி நடத்தி வந்தார். வித்யாசாலையை அரசினர் நன்கொடை புறவும் ஆக்கினார். அவ்வித்யாசாலையில் மாதந்தோறும் பிரசங்கங்களும் செய்து வந்தார். அவ்வூரிலும் புற ஊரிலும் புறலால் அழைக்கப்பட்டு சென்று பிரசித்தமான பெரும் சபைகளிலும் சமய விஷயமாகவும் வேறு விஷயமாகவும் பிரசங்கங்கள் செய்து வந்தார். தம்மூரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தி எழுத வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதி ஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர். இத்தகைய இவர் சாகரவிடம் ஆவணி மாதம் 17 புதன்கிழமை இரவு ஊரிலே சில மாணவருக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்து பண்டித பரீட்சையிலும் சித்தி எழுத வைத்தார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சி எனும் ஒரு நூலும் உரைநடையில் இயற்றினார். இளமை தொடங்கி அதி ஞாபக சக்தியும் விவேகமும் வாய்ந்தவர் இவர்.

வழியாக வியூகம் அடைந்தார். இவர் நின்ற ஆயுளுக்கு இருக்கப்பரின் தமிழ் தொண்டு செய்த புலவர்கள் இவரும் ஒருவராய் இருந்திருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவரே அன்றி இவருடைய தந்தையாரும் சிறிய தந்தையாராகிய நமசிவாய தேசியரும் இருமொழியிலும் வல்ல புலவர்களாக இருந்தவர்கள். இருவரும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை சிவசம்பு புலவரிடம் கற்றவர்கள். கவிபாடும் வன்மையுடையவர்கள். இவருடைய தந்தையார் வேதாரண்ய சுவரர் மேல் ஒரு கோவையா பாடத் தொடங்கி அது முற்ற முன் தேகவியோகம் அடைந்தார். அதில் செய்யுள் 60 வரையில் பாடப்பட்டுள்ளன. அவ்வாறான பின்னணியை கொண்ட புலவர் செவ்வந்திநாத தேசியர் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு இனிமையான பாடல், இது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்.

பேழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது ராசி பலன். இது 2022 ராசி பலன் முழுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 12 ராசி நேயர்களும் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கூடவே தேடி வருமாம். 2022 ஒவ்வொரு ராசிக்காரரும் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பிற்காக தங்களுடன் எதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வீட்டு சாவியை வைத்துக் கொண்டால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குமாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு புதிய வருடத்தில் வேளாமன் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. அடுத்தது மிதுன ராசி. 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறுமி மணிகள் அதிர்ஷ்டமானது. 2022 பணவரவு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களுக்கு 2022 கடகராசிக்காரர்களுக்கு சூரிய காந்தி செடி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். சிம்மம் குதிரை காலனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு தீயகன் அதிர்ஷ்டம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் கண்ணாடி ஆமையை 2022 உங்கள் வீட்டிற்கு வாங்கி வைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 2022 அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஸ்வேதராக் விநாயகரை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். இதே போன்று தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் 2022 அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி நேர்களே, மகர ராசிக்காரர்கள் 2022 அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பேறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். அடுத்து இவர்கள் அதிர்ஷ்டத்திற்காக தம்பாவால் செய்யப்பட்ட சிறிய பழைய பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 2022 அதிர்ஷ்டத்தை ஈர்க்க இணைந்த 4 இலைகளை தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இது உங்களின் சோம்பொறித்தனத்தால் ஏற்படும் தீய விளைவுகளில் இருந்து பாதுகாக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைவீர்கள். கும்பராசி. கும்பராசி நேர்களை 2022 கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள் என்றால் அது காற்றாடியை வீட்டில் வாங்கி வைப்பதுதான். மீனம். மீன ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்துக்காக 2022 வாட்ச் அணிய தொடங்க வேண்டும். இது மீன ராசிக்காரர்களுக்கான பலன் பற்றி தந்திருந்தோம். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2022 பிறக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்கள் என்ன பொருளை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு அது. நேர்களே, நிகழ்ச்சியை வருகின்ற அடுத்த பாடல், இந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஜி எம் சௌந்தரராஜன், சுசீலா தருகின்ற பாடல்.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மறக்குமா நெஞ்சம். சர்வதேச தமிழ் வாழ்க்கையார் பிரான்ஸ் கனடா யுகம் மாலைகள் இணைந்து வழங்கிய ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் அடுத்த வாரமும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து சிறப்பித்த சகோதரி மதனானடா நோர்வேயிலிருந்து கண்டலிஸ்மன் திருமதி சியாமணி கண்டலிஸ்மன் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோர் வி குமரன். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு குஞ்சு.

போதிலும் மருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் குற்றம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தந்தி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்ன?

பொருளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை மறந்த வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்து

0: உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது. மலர்

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக. அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரம் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலே சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ பாடல்.

தொடர்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ.

0: நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.
1: கையிலே

கடலுக்குள்ளே குதித்தது போல் இருக்குது.

0: பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது.
1: குற்றாலம் அரு

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரு நத்த பாவம் சென்றா என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாகம் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: புது தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செங்கல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிற.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது?
1: அக்கா.
0: அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா. என் அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா, பாடுதாடா, பாடு பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசைக்கோளங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் கலையகத்தில் நலமாக இருக்கின்றோம். நீங்களே நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்வின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். பலவை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனதிற்கு இதமான இந்த காலை வேலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். மனதிற்கு இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கி தர வருகின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக. ஒருவரையில் பாடல்கள் எப்படி எப்படி தேடப்படுகின்றது என்பதை உங்களுக்கு வல்லமை போன்று நான் சொல்லியிருந்ததுதான். எனவே அதை மீண்டும் மீண்டும் சொல்ல இல்லை. இருந்தாலும் ஒரு பாடலுக்கு பின்பு அதில் ஒளிந்திருக்கும் வரிகளை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து வெளியில் எடுத்து வந்து அந்த வரியினூடாக முதல் வரியில் அந்த பாடல் ஆரம்பமாகும். அதுதான் ஒரு வரியில் இரு பாடல்கள். இன்று முதலாவது பாடலாக காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு பாடல். இதை எங்கிட்டு பாருங்கள், இதற்கு பின்பு என்ன பாடலின் வரி ஒளிந்திருக்கின்றது என்பதை நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்கள்.

காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து இந்த காலவெளி இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. காட்டிலையில் ஒரு வரியின் இரு பாடல்கள் சுகராகங்களாக ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒருவரையில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கின்றது ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களுடன். நிச்சயமாக இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கின்றது. அதுக்கும் அதிகாலை வேளையில் கேட்கும்போது இன்னும் ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்களாக இருக்கின்றபடியினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவரையில் இரு பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் காலை வேளை கலகலப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் ITR லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ITR லண்டன் கலையகத்திலிருந்து ஒருவரையில் இரு பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை கேட்பதன் மூலமாக நீங்கள் எங்கு எல்லாம் சென்று வர போகிறீர்கள், அப்படியான ஒரு பாடல் தான், நிச்சயமாக சென்று வருவீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதோ பாடல் காற்றலையில்.

காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான இரண்டு பாடல்கள் வரிசையாக ஒரு வரியில் இரு பாடல் சுகமான ராகங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக கேட்ட இரண்டு பாடல்களும் உங்களை நிச்சயமாக தாயகம் அழைத்து சென்றிருக்கும். அது மட்டுமல்லாம தாயகத்தின் உணர்வோடு ஒவ்வொரு ஊரையும் சுற்றி பார்த்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜூகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து அட்டகாசமாக ஒரு வரியில் இரு பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான், உங்கள் கரண்.

வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி உள்ள இப்ப உட்டி போட்டு எரடி உள்ள

புடுங்கி விட்டது யாரு? ஏய் ஒடுங்கி நிக்குது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தரவ, பொட்டி இட்ட ஓட்டா.

தம்பி ஆறடி புள்ள இப்ப முக்கி போட்டு எரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு எரடி புள்ள கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நகரு அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள.

ஆறடி புள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி புள்ளே நல்ல வண்டி பாரடி புள்ள புக்கி போட்டு எரடி புள்ள

0: காற்றலையில் அளித்து வருகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் மனதுக்கு இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்த காற்றலையில் ஒருவரையின் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான ஐடிஆர் மற்றும் யுகம்பாலனின் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுபடுகின்றேன். மேலும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம். அன்பான உறவுகளே,
1: வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பிற்குரிய சந்துசா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிற

0: நேரத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காபி தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வது தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூட. மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தோழியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்க கூடாது. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்க கூடாது. அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்கவிடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்தே அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வழியில் சொந்தமென்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாக போவதில்லை. அழும் வரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபாவானாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று ஜேருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என ஜேராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெருமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கிளங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லை எனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு தடவைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்துவிடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எரிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனியம்மா.
1: அன்றைய கட்டபொம்முவை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.

0: இருத்தா, ஏமா எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பார்க்காம, பணமுன்னு பணமுன்னு பார்க்காம எவ்வளவு நாங்க காய செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அரே எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 ஆறு மண் கொட்டலாமா?
1: அரே அந்த கடைக்கு எப்படா சாமி?
0: சரி,
1: அரே உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மார்கள் ஒருபானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒருபானதான் வைப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்கு சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி புதைச்சிருவோம் சாமி.
0: நீங்க எங்க அப்பா?
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ அப்படியா?

0: திங்க மாட்டேங்க கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேர் சாமி, அந்த தம்பி கேர் சாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம் சாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: ஆமா. எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாளி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா? காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அர சொல் சாமி
0: சுட்டு
1: வச்சேன்.
0: என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு.
1: சாரி
0: மத்தியான
1: சாரி
0: நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்த.
1: ஆமா.
0: அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: அரே நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுஞ்சிச்சு பாருங்க. இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு. அங்க போய் சாணிய கொட்டிச்சா. கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த புண்ணாலந்த அந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு புண்ணாலே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறி திங்க.
1: சாமி கோழி கட்டவே மாட்டேங்கிறோம்.

0: ஏமா, உங்க பொண்டு வழியா அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரசாமி, காலையில எழுந்திருச்சு,
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு,
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க,
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சார் கூடுதல் சேர்க்க மாட்டேங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாய் தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும்
1: சாமி. நம்ம மான மரியாதை எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் பெங்களை அடை வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை அலங்கரிக்க வருவது மருத்துவ தகவல்.
1: அழற்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அழற்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது. வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நேயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற சுகி சிவம் அவர்கள்.
2: அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புத்தகம் வித்து காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறேங்கிறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறோம். ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவங்க எழுதுனது அப்படியே தாம் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புத்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்காரு. ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் மேலையும் போட்டிருக்காரு, கீழே பாட்டு கண்டி பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா முன்னாடி எழுதுனதெல்லாம் எவனுக்கு திருநாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருநாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சி. ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துட்றேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், தோ பரமேஸ்வரனுடைய எழுத்து. எந்த பக்கத்தை திருப்பினாலும், எந்த பக்கத்தை திருப்பினாலும் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமேஸ்வரனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப அவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு, படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், பெருசா இருக்கு, நம்ம அப்புறமா படிக்கலாம், பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினந்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். இவ்வளவு பெரிய புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சியை முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாதான் திங்க முடியும். அதே மாதிரி புஸ்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும், குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புஸ்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை சொல்லும். சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல, நான் உண்மை சொல்லணும்ல. அது இன்னும் அந்த நிலைமை அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளன சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம், அரு ராமநாதன் உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு, பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன், டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்க போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளினா கரெக்டா அரு ராமநாதன் வீட்டுக்கு வந்துருவார், இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி நான் அந்த ராஜராஜ சோழன் எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை, நாடகத்துல பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்டா கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நானும் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒன்றும் முடியல, இந்த கடைசியில் நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளவு தகவல் போட்டு போட்டுச்ச ஒழிய எனக்கு அதில் ஒண்ணுமே பண்ண வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முக ஆட்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்குறீங்க அப்படின்னு பேசினேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இதுவரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு, அப்ப அரு ராமநாதர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளனாக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராமும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு எல்லா உண்மைகளையும் நான் சொல்லணும்ல. எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வேஷ்டி கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியில வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரருக்கு எழுதுறவனுக்கு ஏதோ 2 வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு, அது வெகுஜன பத்திரிகையில எழுதுற எழுத்தாளன்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? எங்களே சொல்லலாம், இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்ப என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு டீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. மூணு பேரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனவே இழுச்சு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரிலாம் உட்கார்றாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவெல்லாம் ஒரு கிள்ளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்னு ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்ன தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நம்ம நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்னு வேணும் இல்ல, யாருக்கு போய் கேட்டீங்களா அப்ரூவல் வேணும்னு? வாழ்ந்து அந்தினாச்சந்திரன் போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சந்திரம் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவுசெய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து பாயிரம் கொடுங்க, முன்னுரை பாயிரம்னா வாழ்த்து, வாழ்த்து பாயிரம் கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சத்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு பாயிரம் கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லைன்ட்டு. ஐ வில் நாட் அக்ரி, கொடுக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? கண்டிப்பாக வரு, இவருது பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துக்கிட்டார். தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். பத்து நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புல்லு செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் செஞ்சுட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் மன தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்திரன் பிள்ளை வெளியில வந்து இப்படியும் பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களை எல்லாம் தொடுகிறது என்றால், நான் உண்மை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் பாயிரம் எழுதி தருகிறேன் வா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஓசி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா பாதான ஜனங்க கைத்தட்டுற மாதிரி என்னமோ பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒன்னும் ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுதான் என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது. மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா நாலு பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீங்க சொல்லாதேன்னு சொல்றது? உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே அவனை கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா. அப்படி சொல்ல உனக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருப்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்துல. அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருட்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது. நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன். ஆறுமுகநாதருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவர் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னும் நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போடுறது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன். நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: ரசூலை பின்பற்றாமல் யார் வாழுகிறார்களோ அவர்களை அண்ணா விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சகோதரர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத் யாபகம் வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத் யாபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத் யாபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர்த்த, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீந்தாரு. அவர்த்த கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு, இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களேன், எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும் போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொறுங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோதனை எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர்னா யார், வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹு திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹு கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்சவுடன் திரும்ப ரூஹு விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மன்ஹாதர் ரஜில், இவர் யார், ரசூலுல்லாவை காட்டிக்கென்று கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மன்ஹாதர் ரஜில், இவர் யார், யார் அவரை, அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யாருங்கு புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்கு புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபிகி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக வழியா இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன். என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதில் சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல
1: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் முத்தாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம்.

0: எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் பாடுவது.
1: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தகம்.
0: இன்னும் சொல்ல போனால், ரசூலை யார் பின்பற்றுவார்களோ

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்ற வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

தங்கத்தை பட்டு மாலை சூடும் இந்த தண்ணி கரும்பு மன்னன் கண்டட்டு தங்கத்தை பட்டு மாலை சூடும் இந்த தண்ணி கரும்பு அந்த சந்திப்பு சிந்தும் திட்டிப்பு போதும் போதும் என்ன

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

1500 லண்டன் கலையத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான கொடி கொடி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காக இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

அமுதாகம் மாறாதோ விழி மூடி தூங்கும் போதும்

கர்ணன் கொண்ட தோழமைக்காக ஆவி தன்னை தந்தானே. கவிவேந்தன் கம்பன் வந்து நமைப்பா

காதலையில் வளர்த்துக் கொண்டிருப்பது. வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இந்த கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலைகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக கவிதைகளின் தோப்பாக சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கலைகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. புழுதிகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுட்டி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீண்டுவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீண்டுவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோர் சீந்த இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணித்துத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சி சிறு சிறு கவிதை தொகுப்பாக காட்டலையை அலங்கரித்து சென்றது. வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல், கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கும்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் கலையகத்தில் நலமாக இருக்கின்றோம். நீங்களே நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்வின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். பலவை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனதிற்கு இதமான இந்த காலை வேலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். மனதிற்கு இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கி தர வருகின்றது காற்றலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக. ஒருவரில் பாடல்கள் எப்படி எப்படி தேடப்படுகின்றது என்பதை உங்களுக்கு வளமை போன்று நான் சொல்லியிருந்ததுதான். எனவே அதை மீண்டும் மீண்டும் சொல்ல இல்லை. இருந்தாலும் ஒரு பாடலுக்கு பின்பு அதில் ஒளிந்திருக்கும் வரிகளை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து வெளியில் எடுத்து வந்து அந்த வரியினூடாக முதல் வரியில் அந்த பாடல் ஆரம்பமாகும். அதுதான் ஒரு வரியில் இரு பாடல்கள். இன்று முதலாவது பாடலாக காட்டலையை அலங்கரிக்க வருகின்றது ஒரு பாடல். இதை எங்கிட்டு பாருங்கள். இதற்கு பின்பு என்ன பாடலின் வரி ஒளிந்திருக்கின்றது என்பதை நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்கள்.

காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து இந்த காலவேளி இதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. காட்டிலையில் ஒரு வரியின் இரு பாடல்கள் சுகராகங்களாக ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களுடன். நிச்சயமாக இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கும் பிடித்திருக்கின்ற அதுக்கும் அதிகாலை வேளையில் கேட்கும்போது இன்னும் ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் பாடல்களாக இருக்கின்றபடியினால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவரியில் இரு பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

காட்டிலையில் காலை வேளையை கலகலப்பாக வலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காற்றலையில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் ITR லண்டன் கலைகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ITR லண்டன் கலைகத்திலிருந்து ஒருவரையில் இரு பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை கேட்பதன் மூலமாக நீங்கள் எங்கு எல்லாம் சென்று வர போறீர்கள், அப்படியான ஒரு பாடல் தான், நிச்சயமாக சென்று வருவீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதோ பாடல் காற்றலையில்.

0: காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வரையில் இரு பாடல்கள், அட்டகாசமான இரண்டு பாடல்கள் வரிசையாக ஒரு வரையில் இரு பாடல் சுகமான ராகங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக கேட்ட இரண்டு பாடல்களும் உங்களை நிச்சயமாக தாயகம் அழைத்து சென்றிருக்கும். அது மட்டுமல்லாம தாயகத்தின் உணர்வோடு ஒவ்வொரு ஊரையும் சுற்றி பார்த்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜூகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து அட்டகாசமாக ஒரு வரியில் இரு பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான், உங்கள் கரண்.
1: தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு தக்கு

ஆளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி ஆறடி புள்ள இப்ப முட்டி போட்டு எரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள முக்கி போட்டு எரடி புள்ள

அடிக்குது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நந்தரவ, போட்டியிட்ட ஓட்டா காரு.

ஆறடி உள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி உள்ளே நல்ல வண்டி பாரடி உள்ள புக்கி போட்டு எரடி உள்ள

ஏது உனக்கு சோறு நாடு

காட்டிலையில் அளித்தோய்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள் மனதுக்கிதமான இதயத்தை நிகழ வைத்து இன்பத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்த காட்டலையில் ஒருவரையின் இரு பாடல்கள் சுகமான ராகங்களாக காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான ஐடிஆர் மற்றும் யுகம்பாலனின் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அதிபருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடுவருகின்றேன். மேலும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம். அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். அடுத்து வரும் ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருப்பது மறக்குமா நெஞ்சம். நேயர்களே, வளமை போன்று இன்றும் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு அருமையான பக்தி கானம் ஒன்று, பக்தி கானத்தை கேட்டுக்கொண்டே நாங்களுடைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேயர்களே, இதோ ஒரு பக்தி கானம் கேட்போமா?

0: அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருக்குறள். இன்றைய திருக்குறளை உங்களுக்கு வழங்குவவர் நோர்வேயிலிருந்து திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள்.
1: வணக்கம். இன்றைய குறள் 14வது அதிகாரமாகிய ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 131வது குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்கே விழுப்பம் என்பது மேன்மை, உயர்வு, சிறப்பு என பொருள்படும். ஓம்புதல் என்பது பேணுதல் அல்லது காத்தல் என பொருள்படும். இந்த குறளின் முழுமையான பொருளை நாங்கள் பார்ப்போமானால், மாந்தர் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலத்திலேயே நல்லொழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்வாராயின் இந்த உலகம் அவர்களை பார்த்து புகழ்ந்து போற்றும். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட அவர்களை பற்றிய புகழ் இந்த உலகிலே நின்று நிலைக்கும். இதனால்தான் சொல்லப்படுகின்றது, நாங்கள் ஒழுக்கத்தை எங்களுடைய உயிரை விட மேலானதாக நாங்கள் பேணுதல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருக்குறளும் அதன் பொருளும். வழங்கியவர் திருமதி ஷியாமினி ஹென்றி அவர்கள், நோர்வே.
2: நீங்கள் கேட்டது திருக்குறள். தொடர்ந்து வருகிற பாடல் இது. தாப்பன் திரைப்படத்தில் இருந்து எம் சௌந்தரராஜன் தருகின்ற இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.

மேடையலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது ஒரு மருத்துவ குறிப்பு. இன்று எல்லோருக்கும் பிடித்தமான பேரீச்சம் பழம் பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் தர இருக்கின்றோம். நேர்களே, பொதுவாகவே பேரீச்சம் பழம் என்பது எல்லா வயதினருக்கும் பிடித்த ஒரு உணவாகும். பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரீச்சம் பழத்தையும் சேர்த்து உட்கொள்வார்கள். ஏனென்றால் அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. டயட்டில் இருப்பவர்கள் பேரீச்சம் பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவார்கள். மற்றவர்கள் பச்சையாக சாப்பிடுவதும் உண்டு. இந்த நிலையில் இப்பழத்தை காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருக்கும். அதேபோல பின்வரும் நோயுள்ளவர்கள் பேரீச்சம்பழத்தை தொடவே கூடாது. அது என்ன பின்வரும் நோய்கள்? ஒன்று, எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேரத்துக்கு தகுந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரீச்சம் பழத்தை சாப்பிடும்போது ஈரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு அசௌகரியத்தை உணர நேரிடும். ஆகவே இவர்கள் கட்டாயமாக பேரீச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பழங்களில் பிரக்டோஸ் இருப்பதால் வெறும் வயிற்றில் உண்ணும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஆனால் ஈரணிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். பேரீச்சம்பழம் அல்சர் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது. பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரழிவு மற்றும் புறநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பது உடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாள்தோறும் பேரீச்சை சாப்பிட்டால் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. பொதுவாகவே இது இனிப்பு சுவையுடைய பழமாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் இதனை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பேரீச்சம்பழம் உடலுக்கு நன்மையும் சில நேரங்களில் சிலருக்கு சில தீய விளைவுகளையும் கொண்டு வரக்கூடியது. நீங்கள் இதுவரை கேட்டது பேரீச்சம் பழத்தின் மருத்துவ குணங்கள். தொடர்ந்து KJ யேசுதாஸ் பாடல், இது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியில் இருந்து மறக்குமா நெஞ்சம் வாரத்தின் இருநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நீங்கள் கேட்டது ஒரு மருத்துவ குறிப்பு, தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமையல் குறிப்பு. தேங்காய் சட்னி இலகுவாக செய்து சுவையோடு நண்பர்கள் உறவுகளுக்கு பரிமாறும் முறை பற்றி இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே இட்லி தோசையுடன் சுவையான தேங்காய் சட்னி கொடுத்தால் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான தேங்காய் சட்னி வகைகளில் ஹோட்டல் சுவையில் இருக்கும் கெட்டியான தேங்காய் சட்னிக்கு இந்த ஒரு பொருளும் சேர்ப்பதுதான் ருசியை அதிகரிக்க செய்கிறது. வெறும் தேங்காயுடன் பொட்டுக்கடலை மிளகாய் சேர்த்து அரைத்தால் போதாது. இதுபோல நீங்களும் கூடுதல் பொருட்கள் இதே அளவில் போட்டு அரைத்து செய்து கொடுத்து பாருங்கள். இன்னும் கூடுதலாக இரண்டு இட்லி தோசை உள்ளே இறங்கும். அந்த அளவிற்கு ருசியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ரகசிய பொருள் என்ன? சுவையான தேங்காய் சட்னியை நாமும் எப்படி வீட்டில் அரைப்பது என்பதை தெரிந்து கொள்ள இதோ உங்களுக்கு அருமையான அந்த பதிவு. அதாவது, தேங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் பார்ப்போம். தேங்காய் அரை மூடி, உடைத்த கடலை கால் கப், பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, இஞ்சி ஒரு சிறுதுண்டு, சின்ன வெங்காயம் 5, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 1. இனி தேங்காய் சட்னி செய்யும் முறை பற்றி பார்ப்போம். முதலில் தேங்காய் அரை மூடி அளவிற்கு எடுத்து அதனை பூ போல துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தேங்காய் சட்டி அரைப்பதற்கு மிக முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம் தான். எனவே இதனை தவிர்க்க வேண்டும். ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் துருவி வைத்துள்ள தேங்காய் தூளுடன் அரைக்கப்பட அளவிற்கு பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்கள். முழு பொட்டுக்கடலை ஆக அது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்தால் சுவையான வேர்க்கடலை சட்டி இதே முறையில் தயாராகிவிடும். இவற்றுடன் 1 சிறுதுண்டு இஞ்சி, 5 தோல் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக் கொள்ளுங்கள். 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்து கொள்ளுங்கள். பச்சை மிளகாய் வரமிளகாய் 2 சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். பின்னர் மிக்சியை இயக்கி தேங்காய் சட்னியை நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் 1 தாளிப்பு கரண்டியை வையுங்கள். தாளிக்க தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் நன்கு காய்ந்து வரும் பொழுது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டும். உளுந்து பொன்றமாக வறுத்து வந்ததும் 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து சட்டியுடன் தாளித்து கொட்டி சுடச்சுட இட்லி தோசையுடன் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இதே முறையில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து விடலாமே. என்ன நேர்களே, ஒரு அருமையான சமையல் குறிப்பை தந்தோம். கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது இதுவும் கே ஜே யேசுதாஸ் தருகின்ற பாடல்
ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.